5:42 தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவகாம சௌந்தர்யஸ்தகம் பாம்பே சகோதரிகள் குரலில்

5:46, தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எங்கும் சிவமே எனும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
3: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
4: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
5: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
6: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
7: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.

0: நிலையத்தில் நேரம் 6:01. அதிகாலை சூரியன் ஆனந்தமாய் எழுந்து வரவும், அதை கண்ட மூடுமணி காணலென கரைந்து விடவும், பறவைகள் அழகாய் பாட்டிசைக்கும் இந்த காலை நேரத்தில் பக்தி கீதங்களுடன் உதயமாகிறது.
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியின் முதலில்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே வீரமணி பாடிய பாடல் இது. டாக்டர் உளுந்தூர்பெட்டி சண்முகம் இயற்றிய பாடல், இசை தேவா.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இது. பி செந்தில்குமார் இயற்றிய பாடல், இசை யு வி அரவிந்த ஸ்ரீராம்.

அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிஞர் புத்தநீரி சுப்பிரமணியம் இயற்றிய பாடலை பாடியுள்ளார் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ளார். பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

அபிராமி அம்மை பதிகம் கேட்டோம். கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பா மாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எம் ரங்காராவ் இசையில் வெம்பத்தூரர் கிருஷ்ணன் இயற்றிய பாடல் இது. பாடலை பாடியுள்ளார் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம்.

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு என்னுடைய வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து லீலா பாடிய பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் அன்வர் அலி பாதுஷா பாடிய பாடல் இது. இ முகமது அலாடின் எழுதிய பாடல், இசை டி கே ராமமூர்த்தி.

0: நம்மளுடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே முரளிதரர் விழுப்புரம், அவங்களும் வந்து வல்லமை பக்தி பாடல்கள் பரவசம் அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு நன்றி அப்படின்னும், ஆர்ஜி அவங்களுக்கு நன்றி அப்படின்னும் போட்டிருக்காங்க. அண்ட் தீட்டாளம் டிசி ராஜேஷ், இனிய காலை வணக்கம், உங்களது இந்த நாளின் துவக்கம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தரட்டும். காலையில் குறிப்புகள் நேர்மறை எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள். உடற்பயிற்சி அல்லது தியானம் மூலம் மனதை அமைதிப்படுத்துங்கள். இலக்குகளை நிர்ணயித்து திட்டமிட்டு செயல்படுங்கள்னு ஒரு அருமையான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் அன்பு ராணி அவங்களும் குட் மார்னிங் மேம், ஹாவ் அ பியூட்டிஃபுல் மண்டேன்னு கொடுத்துருக்காங்க. சேகா மேலப்பேடு தயாலினவங்க, அப்புறம் ஹரிராம் தேனியில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் யுக ராஜேஷ், முகமது மியான், தாமலேரி மெக்கானிக் சரவணன் அண்ட் ரங்கராஜன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கருணாநிதி வீரவநல்லூரில் இருந்து, ராமச்சந்திரன் கோபியிலிருந்து, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், அப்பர்ணா நகர் மூர்த்தி அண்ட் நல்ல பெருமாள் அவங்க இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலும் கமலா வரதன் அவங்களும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவில் கதிரவன், கொளஞ்சிநாதன் இவங்களும் வந்து நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி அவங்களும் அண்ட் முத்துமாரி அவங்களும், அப்புறம் மயிலை பட்டாபி, ஆஸ் யூஷுவல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவங்களும் வந்து ஆடி மாத கடைசி நாளில் அபிராமி பதிகம் சீர்காழி கோவிந்தராஜனின் கம்பீர குரலில் கேட்டபோது இருக்கரம் கூப்பி வணங்கினேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிலையத்தாருக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அஞ்சூளை ரீஜா மனோகரன் அண்ட் கருப்பையா ஸ்ரீனிவாசன், லக்ஷ்மணன், கொடமாண்டுப்பட்டி கே வி ஜெயசீலன், ராஜா ராம் சேலம் மாவட்டத்தில் இருந்து, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ரெட்டில்ஸில் இருந்து ஹயத் பாஷா, சோமசுந்தர பிரபு மற்றும் பர்வத வர்தினி, பிரபாகரன், பண்ணைபுரம் மணிகண்டன், முருகன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அண்ட் லக்ஷ்மண் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை,
0: இன்னும் சில நொடிகளில்

0: கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
2: இலா கணேசன் ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பொங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலை பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
1: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கு அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 5

0: ₹108 கோடி மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே,

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

17/8/2026 திங்கட்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ்ல என்னென்ன நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதுல ஒரு க்வெஸ்சன் கேட்கப்படும், அதற்கான பதில நீங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் கேட்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் 11 மணிக்கு என்றும் இனியவை, இதில் 50-60களில் வெளிவந்த பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் 1970 மற்றும் 1980களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்ற பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி தொலைபேசி வழி. 5 மணிக்கு பூந்தேற்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம் மாலை 6 மணி முதல் 6:30 வரை. மாலை 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும். நள்ளிரவு 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு, அதிகாலை 4:00 திரை இசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை கேட்கலாம். நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும், காலை 6:00 அருள்மணி மாலை இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நாத விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்குற நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி அப்படிங்கிற அட்டகாசமான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை நம்மிடையே சேர்க்க வரும் பாடல்

எலக்ஷன் இந்த திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டோம். யுகபாரதி எழுதிய பாடலுக்கு இசை கோவிந்த் வசந்தா.

அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புக்கோடைய ஆத்தர் வந்து ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்னென்னா சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெற்றி பெற்ற வாழ்க்கையில் முன்னேறின பலர் இந்த புக் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பழக்கங்கள் மூலம் நிறைய மாற்றத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். ஸோ இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் நல்ல பழக்கங்களை வளர்க்குறதுக்கும் கெட்ட பழக்கங்களை விட்டொழிகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? சின்ன சின்ன பழக்கத்தால் பெருசாக என்ன மாறிட போகுது அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, எறும்பூரை கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கல்லில் பர்டிகுலர் அந்த ஒரு இடத்துலையே வந்து அந்த எறும்பு வந்து ஊர்ந்து போய்கிட்டே இருந்தால் அந்த எறும்போட அந்த தடம் வந்து உங்களுக்கு அந்த கல்லில் ரொம்ப கிளீனாக தெரியும். நம்ம யோசித்து பார்த்துருப்போம், ஒரு எறும்பு போகிறதுனால அந்த கல்லில் தடம் படியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு முடியும் அப்படிங்கிறது தான் பதில். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய சின்ன சின்ன பழக்கங்களால் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதை பற்றி தான் நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நூலை எழுதினார் இல்லையா ஜேம்ஸ் கிளியர், அவரை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பாடலுக்கு பிறகு. என்ன பாடல் இது? திருட்டு பயலை 2. இந்த திரைப்படத்திலிருந்து தான் இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம். சஞ்சனா கல்மாஞ்சி பாடியிருக்காங்க, பா விஜய் எழுதிய பாடல், இசை வித்யாசாகர்.

ஸோ எப்போவுமே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிறவங்களோட சாட்டர்டேலாம் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு போன வாரம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டு நாள் வந்து லீவ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மண்டே காலையில் ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்பணும்னும் போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் அது தப்பு. ஸோ சீக்கிரமாக கிளம்பிடுங்க, அதுவும் ஸ்மைலியோட கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தான் திருட்டு பயில் டூலேருந்து ஒரு அழகான ஸ்மைலி சாங் கேட்டோம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் திருமாணிக்கம் திரைப்படத்தில் சிபி ஸ்ரீனிவாசன் பாடியது, ஸ்னேகன் எழுதின பாடல், இசை விஷால் சந்திரசேகர்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கை துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
3: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்கே லோக்கல்ல யார பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
4: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 7:25. தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு க்வெஸ்டின் கேட்போம் இல்லையா, அந்த க்வெஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன க்வெஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பேக்ட் லீடர் அப்படிங்கிற சாதனையை படைத்தவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு இதற்கான பதில் தெரியும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற நம்ம ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதற்கான பதிலை வந்து பதிவு செய்யலாம். மீண்டும் ஒரு முறை கேள்வி, நாட்டின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பேக்ட் லீடர் அப்படிங்கிற சாதனையை படைத்தவர் யார்? சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ், அந்த சின்ன சின்ன பழக்கங்களால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த ஜேம்ஸ் கிளியர் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களோட வந்து நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பேஸ்பால் வந்து விளையாடிட்டு இருந்தாராம். அப்போது அவருடைய கிளாஸ்மேட் தவறதெல்லாம் எரிஞ்ச அந்த பேஸ்பால் பேட் இருக்கு இல்லையா, அது அவரோட தலையில் பட்டு அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாராம். கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அவர் வந்து கோமா ஸ்டேஜ்லேயே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நிலையிலேருந்து வெளியில் வந்திருக்கார். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து சேர்றாங்க. ஸோ கோமா ஸ்டேஜில் அவ்வளோ நாள் இருந்ததுனால எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே அவர் தொடங்க வேண்டிய ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் இருந்ததாம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய அந்த ஏஜ் பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக அவங்களுக்கான அந்த லைஃபை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இவருக்கான சரியான பழக்கங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாராம். சரியான நேரத்தில் தூங்குறது, சரியான நேரத்தில் எழுந்துக்கிறது, அவரோட அறையை சுத்தமாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ரெகுலராக படிக்கிறது, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா அவர் வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கா இல்லையா, ஸோ அதனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தாராம். ஆனால் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து அந்த படித்து முடிக்கும்போது அந்த யூனிவர்சிட்டிலேயே டாப் அத்லெட்டிக்காக இருந்தாராம், ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தாராம். அது மட்டும் கிடையாது, படிப்புலேயும் டாப் பர்ஃபார்மராக வந்தாராம். நம்மளே இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போது நம்ம டைமில் கூட நல்லா படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் விளையாட்டில் ஓரளவுக்கு தான் வந்து இருப்பாங்க, நல்லா விளையாடிட்டு இருக்கவங்க படிப்பில் வந்து ஓரளவுக்கு தான் இருப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து சக்ஸஸாக இருக்கிறவங்கள நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லையா. ஆனால் பாருங்கள், இவரும் வந்து அந்த மாதிரி தான், ரெண்டுத்துலேயுமே அகாடமிக்லேயும் சரி அத்லெட்டிக்லேயும் சரி இவர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்கார். அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, அது அவருடைய பழக்கங்கள், சின்ன சின்னதாக ரெகுலராக தொடர்ந்து அவர் வந்து செஞ்சிட்டு இருந்த அந்த பழக்கங்கள் தான் அவருடைய இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ இதை தான் அந்த புக்கில் வந்து அவர் யூஸ் பண்ண அந்த விஷயங்கள், அதை பயன்படுத்தின அந்த எல்லா விஷயத்தையும் தான் அந்த புக்கில் எழுதியிருக்கார். ஸோ இந்த புக்கை படித்தவங்க கூட நிறைய மாற்றங்கள் இருக்குது இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுக்கறதையும் நாம் வந்து கேட்டிருப்போம். ஸோ அதனால் நாமளும் இந்த சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது வந்து என்னை அறிந்தால் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியிருக்காங்க, அண்ட் எம்சி ஜெஸ்ஸி அவங்களும் இணைந்து பாடியிருக்காங்க. தாமரை இயற்றிய பாடல், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கு.

0: ஏ
1: இத கேளு.
0: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில ஃபேஸ்புக்ல ஒரு க்வெஸ்டின் போஸ்ட் பண்ணியாச்சு. அது என்ன க்வெஸ்டின்னா, நாட்டின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பேட் லீடர் அப்படிங்கிற சாதனையை படைத்தவர் யார் அப்படிங்கிறது தான். ஸோ நேயர்களும் தொடர்ந்து அவங்களுடைய பதிலை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். ஸோ இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து அந்த சின்ன சின்ன பழக்கங்களால் என்ன மாறுதல் பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மிகப்பெரிய சாதனையை படைக்கிறதுக்கு மிகப்பெரிய செயலை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து செஞ்சால் அதுவே பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. நாமளே சிலரை பார்த்துருப்போம் இல்லையா, திடீர்னு நல்லா பெரிய ஆளாக ஆயிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. நேற்று வரைக்கும் இவர் ஒன்றும் பெருசாக தெரியலையே, பாரு திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரு, அவருக்கு வந்து லக்கு தான் அப்படின்ற மாதிரி நாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் அவருடைய தொடர்ந்த முயற்சி, இடைவிடாத முயற்சி தான் அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்திருக்கும். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் வைக்கிறோம், அதில் கொஞ்சம் தண்ணி வைக்கிறோம். ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தாலும் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். ஆனால் திடீர்னு அந்த ஒரு பர்டிகுலர் டிகிரியில் என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த தண்ணி ஒன்றும் செய்யாமல் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கொதிநிலை வரத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தது. அப்படித்தான் இந்த சின்ன சின்ன பழக்கங்களும் நம்ம ஒரு பெரிய வெற்றியை அடைகிறதுக்கு இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் நம்மளுக்கு வந்து நம்மளை தயாராக்க வந்து அது வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நாமளும் சின்ன சின்ன பழக்கம்தானேன்னு விட்டுடக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, அடுத்து வந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி இந்த திரைப்படத்தில் இருந்து தான் ஒரு பாடல் கேட்க போகிறோம். சந்தோஷ் நாராயணன் அண்ட் சுபலாக்ஷினி இவங்க பாடியிருக்காங்க. விவேக் எழுதின பாடல், இசை சந்தோஷ் நாராயணன்.

ஸோ ஒரு அழகான பாடல் கேட்டு ரசித்தோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு க்வெஸ்சன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நம்மளுடைய நேர்கள்லாம் அதற்கான பதில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை ஞாபகப்படுத்திடலாம். நாட்டுடைய முதல் பெண் ஃபைட்டர் காம்பேட் லீடர் அப்படின்ற சாதனையை படைத்தவங்க யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இன்றைக்கி வந்து நாம் வந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அந்த சின்ன சின்ன பழக்கங்களால் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுடணும் அப்படின்னாலும் சரி, ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளால் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க முடியலையா, கவலையே பட வேணாம், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சூழலை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு ஆய்வு மூலமாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேன்டீனில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய சோடாலாம் அங்கே விற்பனை ஆகுமா, அங்கே அந்த சோடாவை விட தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ணில் படுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் எளிதாக எடுக்கிற மாதிரியும் வந்து அதை வந்து, அதாவது டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி, ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எதையுமே அவங்க மாற்றலை. ஒரு அந்த சோடாலாம் கூட அங்கேயே தான் இருந்தது. அந்த கேன்டீனில் எப்போவுமே சோடா தான் அதிகமாக விற்பனையாகுமா. இந்த ஒரு சின்ன மாற்றத்துக்கு அப்புறமா ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோடாவோட விற்பனை வந்து 11% குறைஞ்சிடுச்சாம். அந்த வாட்டர் பாட்டிலோட விற்பனை வந்து 26% அதிகமாகிருக்கு. ஒரு சின்ன சூழல் மாற்றம் பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நல்ல பழக்கங்களை நாம் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மாற்றணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த புக்கு வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரியே வைக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கெட்ட பழக்கங்களை செய்யவே முடியாதபடி ஒரு சூழலை உருவாக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம ரொம்ப மொபைல் நோண்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொபைலை முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கண்ணில் படாத மாதிரி கொஞ்சம் தூரமாக வைக்கணுமா, நம்ம வந்து ஹாலில் இருந்தால் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அதை வந்து நம்மளால் செய்ய அவ்வளவா அடிக்கடி ஆக்சஸ் பண்ணாத மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தா அந்த ஒரு சின்ன அந்த சூழல் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய விளைவை தரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதனால என்னவா இருந்தாலும் சரி, நாம வந்து அந்த சின்ன சின்ன பழ

ஒழுக்கங்களை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது நல்ல விஷயம் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் விழுறதா இருந்தாலும் சரி. நிலையத்தில் நேரம் 7:45. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம பெரியவங்க கூட சொல்லியிருக்காங்க, நன்றேசை அதுவும் இன்றேசைன்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் இப்போது என்னென்ன நல்ல பழக்கங்களை நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். அது அட்லீஸ்ட் காலையில் ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை வீட்லேயே வந்து ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது எழுதுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நம்ம கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.

நேரம் 7:50 ஆகிக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஃபேஸ புக் பேஜில் யார் யார் என்னென்ன பதிவுகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நடராஜன் சுப்பையா புத்தகரமிலிருந்து நன்றேசை அதை இன்றேசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரம் அவங்க வந்து இந்தியாவோட முதல் பெண் ஃபைட்டர் காம்பேட் லீடர் அப்படின்ற சாதனையை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அண்ட் பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீமுஷ்ணம்லேருந்து மோகன்ராஜ் அவங்க காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நல்லிநகரம் மிஸ் மகாதேவன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். பத்மா சவுந்தரராஜன், முத்துமாரி

சூப்பர். பத்மா சவுந்தரராஜன் முத்துமாரி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடையாம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அண்டு நடராஜன் சுப்பையா, ஓகே, அவங்க வந்து அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க போல இருக்கு, ஓகே. அண்ட் மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. காஞ்சிபுரம் இருந்து ராணி ஆனந்தன், இனிய காலை வணக்கம், நல்ல பல தகவல்கள், உடன் நிகழ்ச்சி சிறப்பாக நன்றி இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு மயிலை பட்டாபி அவங்களும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய பேர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி அண்ட் தேனியிலிருந்து ஹரிராம் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. பூந்த நிலம் ரக்ஷனா ஹரிபாலன் அண்ட் ஆசிரியர் நகர் சீனா ஸ்ரீ புகழினி வலங்கைமான் ஆட்டோ துரை அண்ட் தித்திக்கும் இனிய காலை வணக்கம்னு ரங்கராஜன் அவங்க அண்ட் செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா இவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. புதுக்கேசவரம் வஜ்ரவேலூர் ரமா டி நகரில் இருந்து அன்வர்த்திக்கான்பேட்டை அருணகிரி கீதா பிரபாகரன் அவங்க, அப்புறம் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து அண்ட் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து திங்கக்கிழமை காலை வணக்கம் சொல்லிட்டு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சிவனருள், சோமங்கலம் சடகோப்பன் அவங்க, அப்புறம் வந்து ரேடியோ நிலையத்தாருக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புது பாடல்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, ஓகே. அண்ட் தியாகு கணேஷ் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெடில் சையத் பாஷா அவங்க, அப்புறம் வந்து சூளை ரீஜா மனோகர், பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி பால ஜெய்சந்தர் அண்ட் ராஜமாணிக்கம் கோபி அப்படிங்கிறவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் மாலினி தேவி அருணாச்சலம், வீரதுரை, புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அண்ட் சோமங்கல மூர்த்தி ஆனந்தன், ஆரணி பாப்பாம்படி ஆண்டாள் தேவமணி, பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், பாபு முள்ளக்காடிலிருந்து அண்ட் குப்பண்ணன் ரங்கசாமி அவங்க, கார்த்திக் சோழா அவங்க, அப்புறம் நான் ஒரு சில நேர்களே கொஞ்சம் தொடர்ந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க, ஓகே. அண்டு சுந்தர பெருமாள் கோவில், கலைத்துறை ராஜன் அவங்க, கீழக்குடி பெரியசாமி காஞ்சிபுரம்லேருந்து ஹரிஹரன், பிரமிளா தமிழ் செல்வன் சாமுன்னி, அப்புறம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், மதுரா குளத்தூர் இளங்கோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா அண்ட் ஷங்கர், மோஸ்ட்லி எல்லா நேர்களுமே கொடுங்கையூர்லேருந்து குருசாமி முனியாண்டி எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், ஓகே. ஸோ சரியான பதில்னு சொல்லிட்டு இருக்கோமே, யா என்ன அந்த சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நாட்டுடைய முதல் பெண் ஃபைட்டர் காம்பாக்ட் லீடர் அப்படின்ற சாதனையை படைச்சவங்க யார் அப்படின்னா பாவனா காந்த் அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து 2016 இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க. அதன்படி இந்திய விமானப்படையில் இணைஞ்ச பெண் விமானிகளில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்ற சாதனையை அப்போவே அவங்க படைச்சிருக்காங்க. இப்போ வந்து TACDE அப்படின்னு மத்திய பிரதேஷில் குவாலியர்ல இருக்கிற ட்ரைனிங் சென்டர்ல ஒரு சென்டர் இருக்கு. அந்த ட்ரைனிங் சென்டர்ல வான்படை சம்பந்தமான திட்டமிடுதல் தந்திரங்கள் போன்ற கடினமான பயிற்சிகள் வந்து அங்க தரப்படுது. ஸோ இந்த கடினமான பயிற்சியை முடித்த முதல் பெண் இவங்க. ஸோ ஃபைட்டர் காம்பாக்ட் லீடர் அப்படிங்கிற இந்த பயிற்சியை முடித்த முதல் பெண் அப்படிங்கிற பெருமையை இந்த பாவனா காந்த் அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படையில வந்து ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த போர் பயிற்சி மையங்கள்ல இது ஒண்ணு. இவங்க வந்து வான் போர் தந்திரங்கள், அப்புறம் திட்டமிடல், அப்புறம் தலைமை பண்புகளுக்கான பயிற்சி எல்லாம் வழங்கப்படுதான். இது வந்து அமெரிக்காவோட டாப் கன் அப்படின்ற ட்ரெய்னிங்க்கு இணையா இந்த TACDE-ல வழங்கக்கூடிய பயிற்சியானது கருதப்படுது. ஸோ இந்த TACD அப்படிங்கிறது ஏர் காம்பாக்ட் டாக்டிக்ஸ் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வான் போர் தந்திர பயிற்சி மையம் அப்படிங்கிறது. ஸோ சரியான பதில் கொடுத்தா நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நாம் வாழ்த்து சொல்லிடலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நாம் இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ வந்து இந்த பாடல் என்ன படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, டியூட் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இது வந்து சாய் அபயங்கர் அண்ட் ஜுனிதா காந்தி பாடியிருக்காங்க. ஆதிஷா கிருஷ்ணா எழுதின பாடல் இது. சாய் அபயங்கர் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடலோட நான் இந்த இப்போ இந்த உங்கள் விரும்ப மீன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியிலிருந்து டெம்பரவரியாக வந்து பாய் பாய் சொல்லிடுறேன். மீண்டும் 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: எஸ், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கோவலத்திலிருந்து வசந்தா, கீர்த்தி, காமராஜ், ராஜேஸ்வரி, அசோக்குமார். தூத்துக்குடியில நாசரேயத்திலிருந்து மோசஸ், ராஜ செல்வகுமாரி, பொன் செல்வன். தென்காசியிலிருந்து விஜி, ரோஸ்லின், டேவிட். நாகர்கோவிலிருந்து மணிகண்டன், அக்ஷரா, சுபாஷ், ஆண்ட்ரிஷா, அயன்ஸ். இவங்க எல்லாருக்காகவும் ஆறாம்பளை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்து கொண்டிருக்கிறது. சித்துக்குமார் இசையில், விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகளில்.

சிங்கப்பூர்ல இருந்து கிருபாகரன், சசிகலா, குமரகுரு, ஸ்வேதா, ராகவேந்திரன், பிரியா, செண்பகவல்லி, ரக்ஷன், ஜோஷ்விகா. திருநின்ற ஊர்ல இருந்து கோவிந்தன், நீலா, கார்த்திக், துளசி, கோமதி, வர்ஷினி, சுனில்குமார். வியாசர்பாடியிலிருந்து செல்வராஜ், கல்யாணி, லோகேஷ், பவானி. செவ்வாய்பேட்டிலிருந்து சுரேஷ், தேவி, அம்மு, கண்ணன். இவங்க எல்லாருக்காகவும் ஸ்ரீ கணேஷ் வரிகளில் அமர்த் ராம்நாத் இசையில் 3BHK திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

கலைவெப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் எங்கே இருந்துங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஹோசக்கோட்டை தாலுக்கா, எஸ் நாராயணகிரே கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதன் அம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்கியா, ஹர்ஷா, குரோம்பேட்டையிலேருந்து என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், பொன்னியம்மன்மேடு, வண்ண கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, இவங்க எல்லாருமே கேட்டிருக்கிற பாடல் கார்த்திக் மேத்தா வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அநீதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

அடுத்த பாடல் யார் எங்கிருந்துங்கிறத பார்க்கலாமா? தீட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பிலிருந்து டி சி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர்லேருந்து ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர்லேருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரத்திலிருந்து அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பையிலிருந்து ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் முத்து விஜயன் வரிகளில் வி பிரசன்னா இசையமைச்சு வைஷாலி கூட பாடியிருக்காரு கலரி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி, தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: விருப்பம் கேட்டு இருக்கீங்க 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். அடுத்த பாடல் யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாமா? உடன்குடியில இருந்து நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்பான், இஜாஸ் அனுஷியா. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து செந்தில் குமரன். டி நகர்ல இருந்து விஜயபாரதன், ஜெயஸ்ரீ. மேற்கு மாம்பலத்தில இருந்து அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி. வேளச்சேரியில இருந்து வேல்முருகன், மாலதி, ஆதித்யா. அம்பத்தூர் எஸ்வி நகர்ல இருந்து MD ரவிச்சந்திரன். இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் மணி அமுதன். வரிகளில் அச்சு ராஜாமணி, இசையில் அச்சு பாடியிருக்காங்க கோலிசோடா 2-3 படத்திலிருந்து.

0: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

8:28 ஆயிட்டு இருக்க. திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மற்றும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேயர்கள், அடுத்து யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை கைத்தறி நகர்லேருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, ஆவடி, திருவிழிஞ்சியம் பாக்கப் அப்படிங்கிற இடத்துலேருந்து சுப்புலக்ஷ்மி, விஜயராத், தன்ராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர்லேருந்து இசை இன்பன், இசை அரசி, லக்ஷ்மி, மேற்கு மாம்பலத்திலிருந்து அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர்லேருந்து காமாட்சி, அஸ்வதி, அசோக். இவங்க எல்லாருக்காகவும் அடுத்த பாடல் என்ன பாடல்? உமாதேவி வரிகளில் சந்தோஷ் நாராயணன், இசையில் பிரதீப் குமார், தி அண்ட் அனந்து பாடிய பாடல் காலா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நெல்லை மூலக்கரைப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து ராஜி, நம்பி, தெய்வேந்திரன் பொள்ளாச்சி, கொண்டே கவுண்டன் பாளையத்திலிருந்து எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரத்திலிருந்து நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவிலிருந்து மாமுது மைதீன் ரஹ்மத் பேகம், வாகையூர்லேருந்து ராக்கெட் ராமசுவாமி, கொடுங்கால்லிருந்து கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர்லேருந்து சீமா டி ராஜா, அம்மாப்பேட்டையிலிருந்து இ லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித்தா, இவங்க எல்லாருக்காகவுமே அடுத்து காத்து இருக்கிற பாடல், அதாவது அவங்க விருப்பப்பட்டு கேட்டிருக்கிற பாடல், கார்கே வரிகளில் மரகதமணி இசையில் ரம்யா பெஹேரா தீப்பு பாடியிருக்காங்க பாகுபலி திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: அடுத்து நம்ம பாட்டாவது வருமா வராதா அப்படிங்கிற ஆர்வத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்களா? 8:42 ஆகிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழகமல். அடுத்த பாடல் அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர்ல இருந்து சங்கர் சுசீலா, மேல்பாக்கத்துல இருந்து சந்தேரேஷ் ரோஜா, சேலம் கழங்காணி அப்படிங்கிற இடத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசையில இருந்து நாகராஜ், அஸ்வினி, தேஷூர்ல இருந்து குமரன், ஆங்கரையில இருந்து பைரவி, மதுரவாயில இருந்து அன்பு, சீனிவாஸ் ஜெயலட்சுமி, மஞ்சள் நீர்காயல்ல இருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் அப்படிங்கிற இடத்துல இருந்து சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரத்துல இருந்து மீனா, மன்னிவாக்கத்துல இருந்து ராமஜெயம். இவங்க எல்லாரும் கேட்டு இருக்கிற பாடல் விவேக் வரிகளில் ஏ ஆர் ரகுமான், இசையில் ஸ்ரீகாந்த் ஹரிகரன் அண்ட் மதுரா தரா சல்லூரி பாடியிருக்காங்க. பிகில் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: தினிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திர அன்வர்த்துக்கான் பேட்டையிலிருந்து அருணகிரி கீதா கண்டிவாக்கத்திலிருந்து கணேஷ் அண்ணம்மாள் சாய்ராம் நகர்லேருந்து சங்கர நாராயணன் ஹேமலதா திருமுடி வாக்கத்திலிருந்து தமிழ் செல்வி மணி பாரி புரசை தண்டலத்திலிருந்து பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேல் ஆவதத்திலிருந்து பார்த்திபன் ஜெயவேலு அசினமாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீ கவி. இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வேல்முருகன் அண்ட் ராஜலட்சுமி நப்போலியா பாடிய பாடல் அசுரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

மணி 54 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல் யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கிறத பாக்கலாமா? மதுரவாயில் இருந்து சம்யுக்தா சம்பத் மனோகரன், புரசை தண்டலத்திலிருந்து பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், அம்மனூர்ல இருந்து சேகர் இந்திரா மோகன் சடகோபன், மருதத்திலிருந்து ஜெயபால் சின்ன பொண்ணு வேதநாயகி, வளத்தூர்லேருந்து அலாவுதீன் நூர்தீன் பக்குதீன், பரந்தூர்லேருந்து பாராங்குசன் துறைவேலு ஏழுமலை, களத்தூர்லேருந்து வெங்கடேசன் பிரபாகரன், பணமை அப்படிங்கிற இடத்துலேருந்து ராஜேஷ் கண்ணா ரவீந்திரன், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து குலசை நஜ்முதீன் சலாலுதீன் சிராஜுதீன் சம்சுதீன் தாஜ் நிஷா இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல். பகவதி பிகே எழுதியிருக்காங்க, அஸ்வத் இசையமைச்சிருக்கார், அபே ஜோத்புர்கர் பாடியிருக்காங்க. FIR திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னும் 5 நிமிஷத்தில் 9 மணிக்கு வந்து சந்திக்கிறேன்.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், 100.1 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் இல் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: எஸ் கலக்கல் அரங்கத்தில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,

இந்த மாதிரி தான் நம்ம விளையாட போகிறோம். ஓகே, இந்த கலக்கல அரங்கம் கலக்கலாக இருக்க போதா இல்லை சொதப்பலாக இருக்க போதா அப்படிங்கிறது நம்ம விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது. நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே கரெக்டாக பதில் சொல்லாமல் நீங்கள் விளையாடணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும், பட் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. பட் ஒரு வார்த்தை உங்களுடைய பதிலில் இருக்கணும். ரொம்ப நான் கேட்குற கேள்வியை திரும்பவும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த மாதிரியான விதிமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952 0853 அல்லது 2838987 இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விளையாட்டை இதுவரை விளையாடாதவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். ஏற்கனவே விளையாண்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்க விளையாடுறத கேட்டு ரசிங்க. ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. அருண் ராஜா காமராஜ் வரிகளில், டி இமான் இசையில், நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி, தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கலக்கல அரங்கம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம நேயர்கள். ஓகே, நேரடியா நம்ம காலுக்கு போயிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மேட்டுப்பாளையம் நாகராஜ்.
0: விளையாடலாமா சார்?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, தோட்டத்துல பூக்கள் இருக்குமா?
1: இருக்கும்.
0: அப்படிலாம் கரெக்டா பதில் சொல்லக்கூடாது.
1: மாத்தி பேசணுமா மேடம்?
0: ஆமா, நான் என்ன கேட்டாலும் நீங்க வந்து பரவாயில்ல, நீங்க கண்டினியூஸா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நன்றி, தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: நந்திம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: சந்தோஷம் சார், விளையாடலாமா?
2: சொல்லுமா.
0: பாலைவனத்தில் மணல் இருக்குமா? பாலைவனம், பாலைவனம் இருக்கு இல்லையா? அங்க மணல் இருக்குமா? இருக்குமா. சந்தோஷம், நீங்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. ரொம்ப நன்றி. என்ன கேட்டாலும் நீங்க அதுக்கு கரெக்டா பதில் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். சரியா? வணக்கம்.
3: காலை வணக்கம். ரேவதி ஸ்ரீராம் நம்பத்திலிருந்து வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
3: ரேவதி ஸ்ரீராம்.
0: ஓகே, தேங்க்யூ சார். விளையாடலாமா? விளையாட்டுல விதிமுறைகள் இருக்குமா?
3: சாப்பிடும்போது ஒழுக்கமா இருக்கணும் முக்கியம்.
0: எனக்கு ஒரே வார்த்தையில தான் பதில் வேணும், நிறைய வேண்டாம், ஒரே வார்த்தையில மாத்தி இருக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. வணக்கம்.
4: வணக்கங்க, திருநெல்வேலி கணபதிங்க.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ்.
4: ஓகே ஓகே ஓகே ஓகே.
0: ஓட்டப்பந்தயத்துல ஓடணுமா?
4: ஆரம்பிங்க.
0: எங்க எங்க காலையில எங்க கிட்ட ஏமாத்துறீங்க? நன்றி.
4: இல்ல நான் ரேடியோ கம்ப்ளைன்ட் பண்ண.
0: ஓகே, தேங்க் யூ சோ மச். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ்.
5: சொல்லுங்க.
0: நீங்க தான் சொல்லணும், உங்க பேர் சொல்லணும், உங்க ஊர் சொல்லணும்.
5: நாகப்பட்டினம் மாவட்டம்.
0: மாரிமுத்து சார், விளையாடலாமா?
5: சொல்லுங்க.
0: நீச்சல் குளத்துல தண்ணி இருக்குமா?
5: இருக்காதுமா.
0: இருக்காதா? ஏன் இருக்காது? அப்ப நீச்சல் குளத்துல வேற என்ன சார் இருக்கும்? நீச்சல் குளத்துல தண்ணி இருக்காதுன்னா வேற என்ன
5: இருக்கும்?
0: அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. ரொம்ப நன்றி. ஓகே, ஷார்ப்பா இருங்க காலையில. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
6: நான் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்துல இருந்து அருள் பண்ணி கார்மேகம். மேம், நீங்க கேக்குற கேள்விக்கு தவறு ஆன்சர் பண்ணுமா?
0: அப்படிதாங்க விளையாண்டுட்டு இருக்கோம்.
6: ஓகே மேம், கேட்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கான

0: அடுத்த கேள்வி, காட்டில் மரங்கள் இருக்குமா?
1: இருக்காதுங்க.
0: ஏன் இருக்காது? அப்ப என்ன இருக்கும் காட்டுல?
1: காட்டுல அது மிருகங்கள்லாம் இருக்கும்.
0: மிருகம் காட்டுல இருக்குமா?
1: மிருகம் மிருகம்.
0: சரி ஓகே, சந்தோஷம். மழை காலத்துல கொடை பிடிப்பீங்களா?
1: பிடிக்க மாட்டேங்க.
0: பிடிக்க மாட்டீங்களா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. விவேக் மெர்வின் எழுதி இசையமைச்சிருக்காங்க, தனுஷ் பாடியிருக்காங்க பட்டாசு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி, தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எனக்கு பிடிச்சதே இந்த நிகழ்ச்சியில் பிஜிஎம் மட்டும்தான். உங்கள் எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, 9:17 ஆகிட்டு இருக்கே, கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ ஃபமல் கலக்கலரங்க. நிகழ்ச்சியில் நம்ம நேரில் கூட விளையாடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: எஸ் ஹலோ. எஸ் மேடம், நீங்கள் ஏன் என்ன மறட்றீங்க? என்ன ரொம்ப நேரம் நான் லேட் ஆனதுனாலயா கால் எடுக்கிறதுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விளையாடலாமா?
1: விளையாடலாம் மேடம்.
0: சந்தோஷம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மேடம்?
1: 5 மணி நேரம் மேடம்.
0: சந்தோஷம். இப்படிலாம் நீங்கள் பதில் சொன்னால் நான் அடுத்த கேள்விக்கு உடனே போயாகணுமே. நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு, அது ஏன் சூடாக இருக்கு?
1: தண்ணி தான் இருக்கு மேடம்.
0: தண்ணியாக இருக்குன்னா எப்படி? மரங்கள் இருக்கு இல்லையா, மரங்கள், அதுக்கு ஏன் தண்ணி ஊத்துறாங்க? பால் தான் ஊத்துவாங்களா? ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி அப்படி வேக வேகமா ஆன்சர் பண்ணணும். ரொம்ப நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன். வணக்கம்.
0: சந்தோஷம் சார், கேள்வி கேட்கலாமா?
2: நீங்க
0: சொல்லலாம், நெகட்டிவா தான் சொல்லக்கூடாது, வேற ஒண்ணும் இல்ல, அது ஜாலிக்காக விளையாட தானே செய்யறோம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: எஸ் மேம் சொல்லுங்க. சந்தோஷம், நல்லா இருக்கேன் மேம். விளையாடலாமா?
3: சொல்லுங்க.
0: நம்ம உடம்புல வந்து இதயம் இருக்கு இல்லையா, இதயம்,
3: ஆமா,
0: அது ஏன் துடிக்குது?
3: அது தூங்குது.
0: தூங்குதா? நீங்க என்ன பண்ணுங்க, தூங்காம நம்ம நிகழ்ச்சியை கண்டினியூஸா கேக்குறீங்க, தொடர்ந்து நன்றி. ஓகே, வணக்கம். ஹலோ.
4: வணக்கம். உடையார் பாளையம் பஜிம்.
0: எஸ் சார், விளையாடலாமா?
4: சொல்லுங்க சார்.
0: ஓகே,
4: சொல்லுங்க மேடம்.
0: சந்தோஷம். நம்ம கைகள் இருக்கு இல்லையா, கைகள், இந்த கையை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்?
4: ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: நீங்க ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க, நீங்க ரேடியோல கேட்டு பதில் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க, எல்லாம் ரொம்ப லேட் பண்றீங்க. வணக்கம். வணக்கம். I'm so sorry. மன்னித்து விடுங்கள். வணக்கம்.
5: இனிய இனிய இனிய காலை வணக்கம்.
0: நன்றி சார், சொல்லுங்கள். வணக்கம்.
5: நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோத்துறை.
0: விளையாடலாமா சார்?
5: சொல்லுங்க.
0: புத்தகத்தை ஓபன் பண்ணி நம்மளால படிக்க முடியுமா சார்?
5: எங்கேயுமே போக முடியாதுங்க.
0: இப்போ வந்து நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா ஏன் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போறோம்?
5: புரியல.
0: ஏன் ஸ்கூலுக்கு பேக் எடுத்துட்டு போறோம்?
5: நடந்து தான் போனும்.
0: எவ்வளவு தூரம் நடப்பீங்க?
5: குதிரைனால வேகமா தானங்க போவோம், அது எப்படி மெதுவா போவோம்?
0: ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப ரொம்ப மெதுவா இருக்கீங்க. இந்த நேர்கிட்ட பேசி நம்ம பாட்டுக்கு போலாம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து சார்?
6: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜவரம்.
0: சந்தோஷம் சார், சூப்பர். ஓகே, விளையாடலாமா?
6: ஓகே, ரெடி.
0: சிக்னல்ல கிரீன் போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்?
6: தூங்கணும்.
0: ஓகே, சீட் பெல்ட் எதுக்காக போடணும்?
6: பறக்கிறதுக்கு.
0: சைக்கிள் ஓட்டும் போது ஏன் பெடலை மிதிக்க வேண்டியது இருக்கு?
6: பறந்து போவோம் தானா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. தொடர்ந்து விளையாடலாம். இந்த மாதிரி தான் காமெடியா பதில் சொல்லணும். ஓகே, ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பாடியிருக்காங்க, கானா பாலச்சந்தர் கூட. மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஓகே, கலக்கலரங்கம் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:25 ஆயிடுச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சந்தோஷம். ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: போகலாம் மேம். யா சார்,
0: எதுக்காக நம்ம உடற்பயிற்சி செய்யணும்?
1: தூங்குறதுக்கு.
0: கால் பந்தயம் காலால உதைக்கிறாங்க?
1: கையால உதைக்க முடியாது.
0: கிரிக்கெட்ல ஏன் பேட் பயன்படுத்துறாங்க?
1: அது அவங்க இஷ்டம், பயன்படுத்துறாங்க.
0: அப்படிதான் வரணும். நன்றி, சந்தோஷம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், விளையாடலாமா?
2: ஆ, விளையாடலாம் மேடம்.
0: நம்ம எப்பவுமே வெளியில எல்லாம் போகும்போது வீடை லாக் பண்ணிட்டு போறோம்ல, ஏன்
2: திருடம் உள்ள வர்றது மேடம்?
0: உள்ள வர்றதுக்காகவா?
2: ஆமா.
0: ஓகே, செஸ் விளையாடுறாங்க இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: அதுல எத்தனை காயின்ஸ் இருக்கு?
2: 12.
0: ஓகே, நீச்சல் போட்டிக்கு போறாங்கல்ல?
2: ஆமா.
0: ஏன் கண்ணாடி போட்டுக்கிறாங்க?
2: கண்ணு தெரியாத இருக்க.
0: கண்ணு தெரியாத இருக்க, சந்தோஷம். நன்றி.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சிறுத்தனி தமிழேந்தி.
0: ஓகே, விளையாடலாமா ஜெயர்?
1: விளையாடலாம்.
0: நம்ம தமிழ்நாட்டோட தேசிய பறவை இருக்கு இல்லையா, மயில், அது எப்பெல்லாம் தோகையை விரிச்சு ஆடும்?
1: சாயந்தரத்தில்.
0: சாயந்தரத்தில் ஆமாம், ஆடதான் செய்யும். நீங்கள் ஏன் கரெக்டாக பதில் சொல்கிறீங்க? நன்றி. அதாவது மழைக்காலத்தில் மேக்ஸிமம், பட் இருந்தாலும் நம்ம அது எப்போ வேணாலும் ஆடும். வணக்கம்.
2: வணக்கம், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்?
2: பண்ணலாம் சார். மேடம்,
0: உப்பு இருக்கு இல்லையா, உப்பு
2: சொல்லுங்க மேடம்.
0: அது ஏன் தண்ணியில் கரையுது?
2: அதிக வெப்பத்தினால கரையுது.
0: பனி இருக்குல்ல, பனி
2: சொல்லுங்க.
0: அது ஏன் ரொம்ப சில்லுன்னா இருக்கு? சந்தோஷம், நன்றி. இந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரிக்கியா இருக்குல்ல க்வெஸ்சன், என்ன பண்றது, ஒரு நேரம் ஆக ஆக உங்களுக்கு அப்படிதான். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க. சார், யார், எங்க இருந்து?
2: சென்னை கே கே நகர்லேருந்து அசோகன்மா.
0: ஓகே, விளையாடலாமா?
2: ஓகேமா.
0: மழை பெய்யும் போது இடியுடன் சேர்ந்து மின்னல் வருதுல, ஏன்?
2: வெளிச்சமா இருக்கிறதுக்கோசமா.
0: வெளிச்சமா இருக்கிறதுக்காகவா? அது கரெக்ட் தானே, மின்னல் வந்தா வெளிச்சமா தானே சார் இருக்கும். சந்தோஷம். இருந்தாலும் நீங்க வந்து அக்யூரேட் இல்லைனாலும் அதுவும் ஒரு என்ன சொல்றது, பதில் மாறுதா. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க. யார், எங்க இருந்து?
3: சென்னை அம்பத்தூர்ல இருந்து ஜம்னா ராணி.
0: சந்தோஷம் மேம், விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேடம்.
0: ஒரு கிலோ அப்படிங்கிறது எத்தனை கிலோகிராம்?
3: நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் மேடம்.
0: என்னது, இப்பதான் சாப்பிடுறீங்களா?
3: ஆமா.
0: ஆமாவா, சந்தோஷம். நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையான்னு தெரியாது, பட் இருந்தாலும் நான் ஆமான்னு சொன்னதுக்காகவே முடிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசி நம்ம வந்து பாட்டுக்கு போலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து? குளப்பாக்கத்துல இருந்து. ஓகே, விளையாடலாமா சார்?
4: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, அதாவது ஸ்கொயர் சொல்லுவாங்க இல்லையா, சதுரம், அதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? அஞ்சு பக்கங்கள் இருக்கா? சரி, நீங்க வந்து ஸ்பீடா சொல்லணும் சரிங்களா. இருட்டா இருக்கும் போது தெளிவா பொருட்களை பார்க்க முடியுமா? முடியாதா? சரி, ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்து நம்ம விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கிறது வேல்முருகன் குரலில், கோபி சுந்தர் இசையமைச்சிருக்காங்க வேலன் திரைப்படத்தில இருந்து. இணைந்தீர்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யஸ்ரீ மகாதேவன் குரல் அண்ட் ஜெயமூர்த்தி குரலில் ஸ்நேகன் வரிகளில் டி இமான் இசையில் உடன்பிறப்பே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. ஒன்பது மணி 39 ஆயிட்டு இருக்கு. கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழக மேல். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எஸ் மேம் சொல்லுங்க. சகுந்தலா மேம் விளையாடலாமா?
1: சொல்லுங்க.
0: இப்போ உங்ககிட்ட ரகசியம் சொன்னா அதை பாதுகாப்பீங்களா?
1: பாதுகாப்பீங்களா? இல்ல
0: நான் இல்லை. அதுக்கு இதுக்கு காப்பேன்னு சொன்னாலும் தப்பு தான், நான் பாதுகாக்க மாட்டேன்னு சொன்னாலும் தப்பு தான். சரியா? நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார் சொல்லுங்கள். யார் எங்க இருந்து?
2: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனிசா.
0: சந்தோஷம். விளையாடலாமா சார்?
2: ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம்.
0: ஓகே. இப்போ திங்கட்கிழமை வந்துருச்சு இல்லையா?
2: மட்டன் பிரியாணி இப்பதான் சாப்பிட்டுட்டே வந்தேன்.
0: இன்னும் நான் கேள்வியே முடிக்கலையா? அதுக்குள்ள ஏன்
3: விளையாடலாமாச்சு?
0: அதுல வந்து அந்த குரூப்ல இல்லாதவங்களை பத்தி பேசுவீங்களா?
3: இன்னைக்கு
0: திங்கட்கிழமை ஆயிடுச்சா? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு? வீக்கெண்ட் எப்படி போச்சு?
3: நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை.
0: இப்ப நான் மட்டும் என்ன புதன்கிழமை நான் சார் சொன்னேன். சரி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போறீங்க? இப்ப சாப் பண்ணுமா? சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க. தேங்க்யூ சார். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: சாத்தூர் முத்து வீராசாமி. பாடலாம் சூப்பர்.
0: சந்தோஷம் சார். நம்ம விளையாடலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துப்பீங்களா இல்ல யாருக்கிட்டயாவது கொடுத்து போட்டோ எடுக்க சொல்வீங்களா?
4: நேத்து வந்தேன்.
0: எங்க வந்தீங்க?
4: டெல்லி இருக்கிறேன்.
0: டெல்லியில இருக்கீங்களா? என்ன வேலை செய்யறீங்க டெல்லியில?
4: தூங்கணும் இப்பதான்.
0: காலையில தூங்கணும்னா நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா? இப்பதான்
4: சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சந்தோஷம். நன்றி. ஓகே. வணக்கம்.
5: வணக்கம். காலை வணக்கம்.
0: எஸ் சார் சொல்லுங்க.

0: வீரராகவன் மாதவரம்.
1: தேங்க்யூ சார். விளையா இல்லாமா?
0: ஆ இல்லாமல்.
1: உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, குழந்தையில உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம்?
0: நான் வந்து கடைக்கு போகலாம்னு நினைக்கிறேன்.
1: இருங்க, என்னைய கேள்வியே கேட்க விட மாட்டேங்கிறீங்களே, என்ன ஒரு அது. சரி பரவாயில்ல, ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நாயங்குண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் மேம்.
1: தேங்க்யூ மேம். விளையாடலாமா?
2: விளையாடுறேன் மேம்.
1: மொபைல் ஏன் சைலண்ட்ல போடுறோம்?
2: நான் சாப்பிடவே இல்லை மேம்.
1: எல்லாருமே சாப்பாடு சாப்பாடுன்னு, நான் கூட தான் சாப்பிடல. நான் அதை கம்ப்ளைண்டாவா சொல்றேன், ஏன் சாப்பிடல மேம்?
2: இன்னைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன் மேம்.
1: எந்த ஊருக்கு?
2: எங்க அம்மா இன்னும் வரவே இல்லை மேம்.
1: நீங்க கூப்பிட்டாதான் வருவாங்க.
2: நான் இன்னைக்கு ஆடு மேய்க்கணும் மேம்.
1: சரி ஓகே, நன்றி. தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கேன். நீங்களும் நம்ம இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான ஒரு விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, கேட்கறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். 2952825538238389871 இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. 0444 போடுங்க மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணும்போது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்துக்கொண்டிருக்கிறது. யுகபாரதி வரிகளில் பரத் சங்கர் இசையில் ஆத்தங்குடி இளையராஜா பாடியிருக்காங்க மண்டேலா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: கலக்கல் அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கூட நம்ம விளையாடலாம். வணக்கம். ஹலோ
1: ஹலோ,
0: எஸ் சொல்லுங்கள், யாரு?
1: சூரியவர்மன் வடக்கு தெரு.
0: சூரியவர்மன், சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? விளையாடுறதுக்கே ஆரம்பிக்கவே இல்ல, சரிங்களா? சூரியவர்மன் சார், ஸ்கூல் போலியா?
1: உடம்பு சரியில்லை.
0: அதனால கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஓகே, சந்தோஷம், ரொம்ப நன்றி மணிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுங்க. பார்த்துக்கோங்க உடம்பா. தேங்க்யூ. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: எஸ் சார், சொல்லுங்க. ஓகே, விளையாடலாமா சார்?
2: சரிங்கம்மா.
0: வீட்டில் எப்போ பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் தான் வரும். இப்போல்லாம் அடிக்கடி சண்டை வருதுல்ல, அது யார் சார் காரணம்?
2: கடவுள் தான் காரணம்.
0: கடவுள் காரணமா? அவர் என்ன பண்ணாரு அவர் காரணம் ஆகுறதுக்கு?
2: வேலை இல்லாம தான் செய்யறாரு.
0: என்ன வேலை செய்யறாங்க?
2: சண்டை.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
3: வணக்கம்மா. திருப்பத்தூர் ஜெகதீசன்.
0: திருப்பத்தூர்ல இருந்து
3: ஜெகதீசன்.
0: ஜெகதீசன் சார், விளையாடலாமா?
3: ஓகேம்மா.
0: ஓகே, நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா சார், பயன்படுத்துகிறீங்களா இந்த டச் ஃபோன்?
3: சரியாக கேட்கலாமா.
0: ஓகே, நீங்கள் வந்து டச் ஃபோன் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறீங்களா?
3: ஆமாம்.
0: ஆமாவா? சரி, ஓகே. அதில் உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா வேகமாக பார்ப்பீங்களா இல்லையா?
3: பார்க்க மாட்டேன்.
0: பார்க்க மாட்டீங்களா? ஏன் பார்க்க மாட்டீங்க?
3: ட்ராவல் நம்மளுக்கு அது
0: புரியல.
3: அது பார்க்கணுன்ற அவசியம் இல்லைம்மா.
0: பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர், தேங்க்யூ. விளையாடலாமா மேம்?
4: விளையாடலாம். ஒரே ஒரு நிமிஷம், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது மாரிதான், எது சொன்னாலும் சிரிக்க கூடாது அப்படி ஒரு கேமு, அப்புறம் கதை சொன்னா ஒவ்வொன்னு சொல்லக்கூடாது,
0: சந்தோஷம்
4: இருக்குது. ரைட், நீங்க ஆரம்பிங்க, விளையாட்டு ஆரம்பிங்க.
0: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஏன் இப்பெல்லாம் நம்ம ரொம்ப சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறோம்?
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
0: என்னது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல? நீங்க பயன்படுத்துறது இல்லையா?
4: வேற ஏதாவது தான்.
0: நானும் வேற யாருக்கிட்டயாவது பேசலாம்னு தான் இருக்கேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து சார்?
5: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: சந்தோஷம். விளையாடலாமா சிவகுமார் சார்?
5: சொல்லுங்க மேடம்.
0: இப்போ ஒருத்தவங்க ஆன்லைன்ல இருக்காங்க, நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு என்ன செய்யும், கோவம் வருமா?
5: எனக்கு வந்து சந்தோஷம்.
0: சந்தோஷமா இருப்பீங்களா?

0: அந்த லெவலுக்கு உங்களுடைய மனசு பக்குவப்பட்டுருச்சா சார்?
1: வருத்தம்.
0: இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ. உங்களுக்காக அடுத்த பாடல் காத்து கொண்டிருக்கிறது. நிஷாந்த் வரிகளில், பிரிச்சோ மைக்கேல் இசையில், சிவகார்த்திகேயன், பூவையர், கமலக்கண்ணன் அண்ட் ராஜேஷ் பாடியிருக்காங்க லிஃப்ட் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
2: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். 9:56 ஆயிடுச்சு. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்ட நேயர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு தனுஷ் அண்ட் தி கூட பாடியிருக்காங்க. ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்திட்டுருக்கு. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து 12 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றதை நாங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் பல விதமான கேள்விகள் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, நீங்களும் அசராக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியை பற்றி நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஹாஃப், ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள், இரண்டாவது வந்து ஜிகே பொது அறிவு கேள்விகள் அப்படின்றத நம்ம வழங்கிட்டு இருக்கோம். சரி, இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளணும், நானே இந்த குவெஸ்டனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த எண்களில் தொடர்பு கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, 2952 5853 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838 9871 இது

இரண்டாவது நம்பர் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட நீங்கள் சேர்த்து கால் பண்ணலாம். மீண்டும் ஒரு முறை ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 2952-0853. இது ஒரு நம்பர், 2838-9871. ஸோ 044 அதை சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். எப்பவும் போல் ஒரு ரிக்வெஸ்ட், தயவுசெய்து வந்து 9 o'clock ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட நேயர்கள் நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கேட்டு ரசிங்க, நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மற்ற நேயர்கள் எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து கேட்டுனீங்க, ஏன்னா உங்களை மாதிரியே அவங்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அவங்கவங்க நீங்களே யோசித்து கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடலுக்கு போயிடலாம். அதை தொடர்ந்து தான் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட பேச போகிறோம். சரி, முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம், எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை பாலிமர் மூலம் அச்சிட்டு வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க? இதுதான் கேள்வி. எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை பாலிமர் மூலம் அச்சிட்டு வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க? ஸோ இதற்கான பதிலை நீங்கள் வந்து ஃபோனில் சொல்லலாம், ஃபோன் லைன் கிடைக்காதவங்க ஃபேஸ்புக்லேயும் சொல்லலாம். இப்போ நாம் இந்த ஒரு பாடல் கேட்டுடலாம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் அண்ட் நரேஷ் ஐயர் பாடியிருக்காங்க. தாமரை எழுதிய பாடல், இசை ஜேம்ஸ் வசந்தன்.

0: நீண்டிடுமே. ஸோ நிலையத்தில் நேரம் 10:10 ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்டனுக்கான பதில் யார் சொல்ல போறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, காலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க சார்?
1: ரங்கராஜன், தேவராய நகர்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: 10 ரூபீஸ் அண்ட் 20 ரூபீஸ்.
0: 10 ரூபீஸ் அண்ட் 20 ரூபீஸ் அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி. பாருங்க, அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். சரி, ஓகே, நான் அந்த சிச்சுவேஷன் நான் எடுத்து வைக்கல. ஓகே, அடுத்த நேருக்குள்ள நம்ம பேசிடலாம். சரி, அடுத்த நேர் யார் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: 10 ரூபாய் நோட்டு 20 ரூபாய் நோட்டு மேடம்.
0: ஆமா, கரெக்டான பதில். ஸோ உங்களுக்கும் ரங்கராஜன் சாருக்கும் சேர்த்து இந்த கிளாப்ஸ் கொடுத்துடலாம்.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யாரு?
3: காலை வணக்கம், ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார், ஓகே. சோ
3: ஆமா, கேக்குதுங்களா? ரேகா ஆனந்த் மேடம், குட் மார்னிங்
0: சார். குட் மார்னிங்.
3: கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் நோட்ஸ்ல 2.5 டைம்ஸ்ல இருந்து 4 டைம்ஸ் வரைக்கும் நம்ம இப்ப இருக்கிற புழக்கத்துல இருக்கிற நோட்டோட இன்னும் கொஞ்சம் கூட பலமா இருக்கும், டேமேஜ், கட் நோட்ஸ் அப்படி எல்லாம் வராது. அது கூடுதல் தகவல்.
0: ஓகேங்க சார், நன்றி நன்றி. வணக்கம். ஸோ வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகளை தான் வந்து பாலிமரில் வந்து அச்சிட்டு வெளியிடுறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தோம். வணக்கம். கலாமா சொல்லுங்க.
4: 10 ரூபாய் 20 ரூபாய்
0: அதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே ஓகேம்மா, வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: வணக்கம். 10 ரூபாய் 20 ரூபாய்.
0: ஓகே ஓகே, சரிங்கம்மா. இன்னும் வேற ஏதாவது க்வெஸ்சன் கேட்கட்டுமா?
5: ஆமா
0: சரி, ஓகே கேட்கட்டுமா?

0: சரி, இது எதுக்காக பாலிமர்ல அச்சிடுறாங்க, என்ன ரீசன்? சரிம்மா, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். லைனில் வந்தால் உடனே பேசணும், பேசினா தான் அடுத்த நேருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி சைலண்ட்டாக இருந்தால் எப்படி? ஹலோ, பாருங்கள், அட்டன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அட்டன் பண்ணோடனே வந்து பேசணும், ரெண்டாவது வந்து ரேடியோவை விட்டு தள்ளி வந்து பேசணும், இல்லைன்னா ரேடியோ ஆஃப் பண்ணிவிட்டு பேசணும், அப்புறம் வந்து டவர் இருக்கிற இடத்துல பேசணும். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது எனக்கு நல்லா தெளிவாக கேட்கும், நான் பேசுகிறது உங்களுக்கும் நல்லா தெளிவாக கேட்கும். சரி, அடுத்த நேர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
1: காலையில் வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் சார், சொல்லுங்க, எதுக்காக இப்போ இந்த பாலிமர் நோட்ல அச்சிடுறதா முடிவு பண்ணிருக்காங்க, என்ன ரீசன்?
1: அது நிறைய புழுக்கத்துல வருதுமா, புழுக்கத்துல வருதுன்னா நிறைய கை மாறுது இல்லைங்களா, அது நிறைய கிழிஞ்சது.
0: சூப்பர் சூப்பர். அதாவது அது ரொம்ப வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நசுங்கிடுது, கிழியுது, ரொம்ப அழுக்கப்படுது அப்படிங்கறதுனால வந்து பாலிமர்ல பண்றாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: ஓகே மாலினிமா, 9 மணிக்கு வந்தீங்களா?
2: நான் வரலப்பா, வரலன்னா வரமாட்டேனா, ரூல்ஸ் கடைபிடிக்கிறவங்க.
0: சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 20 ரூபாய் வந்து 10 ரூபாய் நோட்ல வந்து பாலிமர்ல அச்சடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு நோட்டு அச்சடிக்க போறதா சொல்லியிருக்காங்க?
2: நம்ம இந்தியா முழுவதும் அடிக்கணும்னா நிறைய,
0: ஆமா, இந்தியா முழுக்க அடிக்கிறது நிறைய தேவைப்படும். அந்த நிறையங்கிறது எவ்வளோ? தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர்.
0: வணக்கம் சரியான பதில், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எம் பெருமாள் சார், சொல்லுங்க. மத்திய அரசு வந்து இப்போ பாலிமர் நோட்டுகளை அச்சடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இல்லையா, இது யாருடைய பரிந்துரையின் பேர்ல இது சொல்ல பண்ணிருக்காங்க? ரொம்ப ஈஸி, நம்ம இல்ல நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்ம நோட்டெல்லாம் யார் அச்சடிப்பாங்க? ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் வந்து பாலிமர்ல அச்சிட்டு வெளியிட போறாங்க அப்படின்னா 10 ரூபீஸ் அண்ட் 20 ரூபீஸ். ஏன்னா பேப்பர்ல அச்சிடப்பட்ட நோட்லாம் வந்து நாளடைவில் கசங்கி கிழிஞ்சு போகுது இல்லையா, ஸோ அதனால இப்ப பாலிமர்ல வந்து நோட்டை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 100 கோடி ரூபாய், 10 ரூபாய் 20 ரூபாய் பாலிமர் நோட்டுகள் அச்சிடப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய பயன் என்ன, இந்த பாலிமர் நோட்டால் என்ன பயன் அப்படின்னா, கிழிகிறது, அழுக்கடைகிறது, தண்ணி பட்டு சேதமடைகிறது, இதெல்லாம் வந்து குறையும். அப்புறம் ஆர்பியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசு இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.

முன்னாடி என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நாசா எந்த திட்டத்தில் இணையறதுக்கு இஸ்ரோக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நாசா எந்த திட்டத்தில் இணைய இஸ்ரோவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு உங்கள் பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கால் பண்ணலாம், அண்டு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நீங்கள் பதிவு விடலாம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு யார் யார் என்னென்ன பதிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடே அப்பா 60 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இத்தனையும் என்னால் படிக்க முடியுமா? டைமே போயிடுமே. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு படிச்சிடறேன். தஞ்சைக்கிலிருந்து தேனி பிரகாஷ்குமரன் அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, அண்ட் வீரராகவன் அண்ட் சாமுனி ரமேஷ்குமார் அவங்களும் நம்மாழ்வார்பேட்டையில் இருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, அண்ட் சத்யநாராயணன், பத்மா சவுந்தரராஜன், வித்யா ரவிசங்கர், விக்னேஷ் ஹோசூர்லேருந்து, அண்டு சிவன் அருண் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க, அண்டு அன்புராணி, மேலப்பேடு தயாலன் வணக்கம் சொல்லியிருக்காரு, பாபு முள்ளக்காடு அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க, ஏழுக்கிணறு, அபுதாஹீர், ரங்கராஜன் அவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அண்டு கோபால் சாமல்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து, அண்டு கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, வாரியங்கால் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கமலா வரதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, வந்து ப்ரோக்ராமை வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அண்டு ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, தேனி ஹரிராம் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, சூலை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அண்டு ஹரிஹரன், முத்துமாரி, நடராஜன் சுப்பையா புத்தகரம்ல இருந்து, அப்புறம் சக்திராம் இவங்கெல்லாம் வந்து சக்திராம் வந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க, அண்டு மற்ற நேர்கள்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க, மாலினி தேவி, அருணாச்சலம், வனஜா, ஜெய்கிருஷ்ணன் அவங்களும், அப்புறம் வந்து கோபி, அப்புறம் வந்து கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அண்டு சூளை ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலே அசத்தல் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் கார்த்திக் சோழா, வீரராகவன், மோஸ்ட்லி எல்லா நேர்களுமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. நானும் எல்லா நேர் பேரும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம இப்போ பாடலுக்கு போயிடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இது தாண்டவம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் எழுதின பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நேரம் 10:25. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் FM, 100.4 வேலூர் FM மற்றும் 100.1 திருப்பத்தூர் FM நேயர்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? ஸோ ஆல்ரெடி க்வெஸ்சன் கேட்டாச்சு, அந்த க்வெஸ்சனுக்கான பதில் யார் என்ன சொல்றீங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோபுரத்துலாம்.
0: சரி சொல்லுங்க சார், என்ன க்வெஸ்சன் ஆன்சர்?
1: மேடம் மேடம்
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரமா ரவி பேசுறேம்மா.
0: டீல இருந்து ரமா ரவி, சொல்லுங்கம்மா.
2: மூன் பேஸ் திட்டம்,
0: மூன் பேஸ் மிஷன் அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நான்
0: சரி அடுத்த நீய. வணக்கம். வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
0: யார் பேசுறீங்கம்மா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு சார், என்ன மிஷன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிலவு ஆராய்ச்சி தள திட்டம் அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பாருங்க, நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்றீங்க. ரேடியோவை விட்டு தள்ளி வந்துடுங்க, இல்லைனா ரேடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசுங்க, அப்போ தான் நம்ம பேசுகிறது தெளிவாக கேட்கும். வணக்கம்.

0: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவிமா, சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா?
0: மூன் பேஸ் திட்டம்.
1: ஓகே, சோ வந்து இந்த மூன் பேஸ் திட்டம்னா என்ன அப்படிங்கறத சொல்ல முடியுமா?
0: நம்ம மனுஷங்க வந்து ரொம்ப நாள் நிலவுல வாழ்றதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கும்.
1: சூப்பர்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. சரி, அடுத்த நேயர் வணக்கம். அதாவது நிலவில் தென் துருவ பகுதியில் நிரந்தரமாக ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு பேஸ் வந்து அமைக்க போகிறாங்க. அதில் வந்து விண்வெளி வீரர்கள்லாம் வந்து தங்கி ஆய்வு செய்கிறதுக்கு அமைக்கப்படுற அந்த நிலவக்க அந்த பேஸ் இருக்குல்லையா, அதுக்கு தான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நாசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவை அழைச்சிருக்காங்க, நம்ம வந்து இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: நான் தட்டுமாள்ல இருந்து, தட்டுமாள் காலனி தெரு திருவிக்கோர் பஞ்சாயத்துல இருந்து சித்ரா பேசுறேன் மேடம்.
1: சித்ராமா, நம்ம கேட்ட கேள்வி கேட்டீங்களா?
2: இல்ல மேம், கேட்கல மேம்.
1: அடடா, கேட்காம வரக்கூடாதுங்களே. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன க்வெஸ்சன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறோம் அப்படின்னா அதுக்காக தான் ஒரு க்வெஸ்சன் சொல்லிவிட்டு நம்ம ஒரு சாங் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரலாம். வணக்கம். காலை வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முகசுந்தரம்
1: சார். ஆக்சுவலி இந்த நாசா வந்து இந்தியாவை வந்து அழைச்சிருக்காங்க இல்லையா இந்த திட்டத்துக்காக, அதுக்கு வந்து ஒரு ரெண்டு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க, அந்த ரெண்டு உடன்படிக்கை பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?
3: ஆமா, இப்போ நாசா இந்த நிலவு தள திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க.
1: ஆமா,
3: சச்சமையான ஞாபகம் இல்லை, நீங்களே சொல்லுங்க.
1: சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். ஒன்றும் இல்லை, ரெண்டு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து ஆர்டிமிஸ் உடன்படிக்கை, ஒன்று ட்ரஸ்ட் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேங்க சார், நன்றி. ஸோ இந்த ஆர்டிமிஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது விண்வெளி ஆய்வில் வந்து அமைதியான முறையில் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உடன்படிக்கையும், அப்புறம் ட்ரஸ்ட் உடன்படிக்கை அப்படிங்கிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான அந்த வியூக தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு ரெண்டு ஒப்பந்தம் வந்து உடன்படிக்கை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. சரி, நிகழ்ச்சியில் வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து ஜிகே தான். ஜிகே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இது வந்து யாருனாலும் உடனே டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு உணவோட பெயரை சொல்லுவேன், நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதாவது ஒரு பெயரை சொல்லுவேன், அந்த பொருள் எந்த ஊரில் ஃபேமஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசுவோம். அதற்கு முன்பாக
4: वर्कर सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
5: ऐसा बोलो ना,
4: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-7-1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: நேரம் 10:38:40 ஆகிட்டு இருக்கு. ஸோ என் கேள்வி கேட்ட பதில் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஆல்ரெடி 2 questions கேட்டதுக்கு பதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணி கணேசன், நிலவு ஆராய்ச்சி தள திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் நாசா வந்து இஸ்ரோவை அழைச்சிருக்காங்க, நிலவில் வந்து தென்துருவத்தில் வந்து ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தூத்துக்குடி மாவட்டம் சி பாலசுப்ரமணியம் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செந்தில் நாதன் கோவிந்தசுவாமி கும்பகோணம்ல இருந்து, ஜெயா விவேகானந்தவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் விக்னேஷ் ஹூசூரில் இருந்து அவங்களும் வந்து அந்த உடன்படிக்கை சொல்லியிருந்தோம்ல அதுக்கான சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஹரி தேனி ஹரிராம் அவங்களும் வந்து ஆன்சர் சரியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெடில் சயான் பாஷா, நாகா, கமலா வரதன் அவங்க, அப்புறம் வந்து மதுரை சூ சண்முகசுந்தரம், தாமிலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், செல்வநாதன், பர்வதவர்தினி, தஞ்சை தேனி, பிரகாஷ்குமரன் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கவுந்தம்பாடி சென்னியப்பன் அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் கலீல் அகமது அவங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க, பதாகை சூப்பர் மேடம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலப்பேடு தயாளன் அண்டு நைனா முகமது அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முத்துப்பேட்டையில் இருந்து. அண்ட் அந்தோனிராஜ் அண்ட் பாபு முள்ளக்காடு அண்ட் அனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்து, வீரராகவன், மேட்டுப்பட்டி கண்ணன், வித்யா ரவிசங்கர் எல்லாருமே வந்து நம்மளுடைய குவஸ்டனுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜிகே மாதிரி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு உணவுப் பொருள், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு உணவுப் பொருளோட பேரை நான் சொல்லுவேன். அது வந்து எந்த ஊரில் ஃபேமஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், பார்க்கலாம். முதல் நேயர் யாருன்னு? வணக்கம், தனியாச்சலம் சார். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அது எந்த அந்த உணவுப் பொருள் வந்து எந்த ஊருக்கு ஃபேமஸ்ன்னு நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஓகேங்களா? பிரியாணி.
3: பிரியாணி ஆம்பூர்.
2: சூப்பர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஓகே,
2: டிகிரி காஃபி. டிகிரி காஃபி எந்த எந்த ஊருக்கு ஃபேமஸ்?
4: டிகிரி காஃபியா? கும்பகோணம்.
2: சூப்பர். வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்.
5: பிரியாணி கேட்டேன்.
2: ஆமா, எந்த ஊரு?
5: ஆம்பூர், வேலூர்.
2: ஓகே, யார்? கமலா வரதன் மேம் பேசுறீங்களா? யார் பேசுறீங்க? மீரா அம்மா பேசுறீங்களா? ஓகே, அதை சொல்லியா? ஓகே, உங்களுக்கு இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன். வர்கி.
5: வர்கி. வர்கி ஊட்டி.
2: ஊட்டி. ஓ சூப்பர். வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? மீனாட்சி, கும்பகோணம்ல இருந்தா? ஓகே, உங்களுக்கு ஒண்ணு என்னன்னா, உப்புக்கண்டம்.
6: உப்புக்கண்டம்.
2: அது எந்த ஊர்ல? உப்புக்கண்டம் ரொம்ப ஃபேமஸ், எந்த ஊர்ல யோசிக்கிறீங்களோ? சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: சரிங்களா. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கிண்டியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். தூத்துக்குடி மேடம்.
0: எது?
1: உப்புக்கண்டம்.
0: இல்ல இல்ல இல்ல, அங்கேயும் இருக்கு, பட் வந்து ஃபேமஸ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் இல்லையா? சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: கும்பகோணம்
0: சேஷாத்ரி. சார், உப்புக்கண்டம் எந்த இடத்துக்கு ஃபேமஸ், எந்த ஊர்ல?
2: உப்புக்கண்டம்னா மீனா மேடம்.
0: கறி,
2: தூத்துக்குடி. தூத்துக்குடி ஃபேமஸ்
0: கறி. கறி மட்டன் சொல்லுவாங்கல்ல, அது
2: எது எது மேடம்?
0: மட்டன் சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டு இறைச்சி.
2: ஓகே மேடம், தெரியாது மேடம்.
0: தெரியும். சரி, ஓகே. உங்களுக்கு வேற ஒன்னு கொடுக்கறேன். தேன்குழல்.
2: தேன்குழல் மணப்பாறை முறுக்கு.
0: தேன்குழல் ஆக்சுவலி இதோட ஆன்சர் தான் அதுக்கும். மணப்பாறை முறுக்கு, இது வந்து தேன்குழல் முறுக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
2: ஓகே மேடம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பத்மாமா சொல்லுங்க. தேன்குழல் எந்த ஊர்ல ஃபேமஸ்?
3: தேன்குழலா?
0: ஆக்சுவலி தேன்குழல், உப்புக்கண்டம், இந்த ரெண்டுமே அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். தேன்குழல், உப்புக்கண்டம், இந்த ரெண்டுமே அந்த ஊர்ல ஃபேமஸ்.
3: உப்புக்கண்டம் வந்து தூத்துக்குடி.
0: என்னடோ தூத்துக்குடின்னு சொல்றீங்களா?
3: தேன்குழல் வந்து மணப்பாறையா முறுக்கு?
0: இல்ல இல்ல. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இன்னும் ஒரு நேர்கிட்ட கேட்டுட்டு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம். லைன்ல வந்துட்டு பேசாம இருக்கீங்களே, நான் என்ன செய்யறது? வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். நான் பேசுறது எனக்கே போட்டு காட்டுறேன். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: பிரமீலாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேன்குழல், அப்புறம் உப்புக்கண்டம்,
4: காரைக்குடிதான்.
0: காரைக்குடி, அப்பா, சூப்பர். வந்து சரியான பதில் சொல்லியாச்சு. அடுத்து வந்து ஒரு பாடல். இந்த பாடலை தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேடியோவை விட்டு தள்ளி வந்துடணும், அண்டு டவர் இருக்கிற இடத்துல வரணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு ரூலு. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும். ஓகே, இப்போ என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தீயே இந்த திரைப்படத்தில் இருந்து ரமேஷ் விநாயகம் அவங்களும் லாவண்யா பாடின பாடல் இது. பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: நேரம் 10:50 ஆகிக்கிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நேர்கள் ஆர்வமா கலந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி, தர்மதுரை.
2: தர்மதுரை சார், கருப்பட்டி.
3: என்னங்க
2: கருப்பட்டி?
3: கருப்பட்டியா?
2: சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். நான் மருங்கலம் தேவி.
2: தேவிமா, கருப்பட்டி எந்த ஊர்ல ஃபேமஸ்?
4: காரைக்குடி.
2: இல்லீங்களே, சரி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அடடா, இவ்வளவு ஸ்லோவா இருந்தா என்ன செய்யறது. வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: அடையாளம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார். மேடம்,
2: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார், கருப்பட்டி எந்த ஊர்ல ஃபேமஸ்?
5: சொல்லுங்க மேடம்.
2: நல்லா இருக்கேன். சரி, கருப்பட்டி எந்த ஊர்ல ஃபேமஸ் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட்
5: மேடம். ஊட்டி. ஊட்டி இருக்கும் மேடம்.
2: ஊட்டி இல்ல,
5: கருப்பட்டி.
2: ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. நம்ம நேயர் கூட ஒருத்தர் அங்க

0: கால் பண்ணுவாரு. பாருங்க க்ளூ எல்லாம் கொடுக்கறேன்.
1: வேற நபருக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம்.
0: சரி ஓகேங்க, நன்றி, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், பழையவனார்பட்டிலிருந்து ஹரி.
0: ஹரி சார், கருப்பட்டி எந்த ஊருக்கு ஃபேமஸ்?
2: உடன்குடி கருப்பட்டி.
0: உடன்குடி அப்படிங்கறது சரியான பதில், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?

0: கோயில்பட்டி.
1: அட்டகாசம். உங்க ஊர் தானா? சூப்பர் சூப்பர். பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே ஓகே சரிங்கம்மா, நன்றி. வணக்கம்
2: மேடம். சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமாமா சொல்லுங்க, உங்களுக்கான இது வந்து பால்கோவா.
2: பால்கோவா ஐயோ ஐயோ வில்லி வில்லி புத்தூர்.
1: ஆ ஸ்ரீ வில்லி புத்தூர். ஆமா சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
1: ஆனந்த் சார் உங்களுக்கு?
3: ஆனந்த்.
1: ஆ சைதாப்பேட்டை ஆனந்த், அப்படிதான் சொல்லணுமோ?
3: ஆமா மேடம்.
1: சரி ஓகே. வெண்ணெய்.
3: ஆமா ஆமா சொல்லுங்க மேடம்.
1: வெண்ணெய் வெண்ணெய்.
3: ஊத்துக்குழி.
1: ஆ ஊத்துக்குழி. வாவ். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்கம்மா?
4: ஹலோ
1: கேக்குது எனக்கு, யார் பேசுறீங்க?
4: நானே கமலாவரதன் பேசுறேன்.
1: கமலாவரதன்மா, என்னாச்சு? சரி ஓகே, உங்களுக்கான உணவு பொருள் என்னன்னு சொல்லிடலாம்.
4: என்னது? ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அது
1: பால்கோவா. பால்கோவா ஸ்ரீவல்லிபுத்தூர் சொல்லிட்டாங்க. சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. வெற்றிலை. வணக்கம். வணக்கம். அபுதாகிர்ங்களா?
5: ஆமா மேடம்.
1: ஓகேங்க சார், உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? வெற்றிலை.
5: கும்பகோணம்.
1: கும்பகோணம் சூப்பர். ஸோ நேர்கள் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்ட்டு. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு அடுத்து 11 மணிக்கு இன்று மினியமின் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இப்போ என்ன படம், படத்தில் இருந்து பாடல் அப்படின்னு கேட்டோம்னா, எங்கேயும் காதல் இந்த திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் பாடல், இசை ஹரிஷ் ஜெயராஜ்.

நிகழ்ச்சியில் நம்ம இப்போ லாஸ்ட்டாக கேட்ட அந்த ஒன் வேர்ட் க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே கூட நம்மளுடைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் பதில் சொன்ன, ஃபோனில் கலந்துக்கிட்ட, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்குமே வாழ்த்துக்களோட நன்றிகள் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிகழ்ச்சி இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என்றதுக்குள்ள என் கே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தமிழ்கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க அஜய் ரேகா. ஆன நிலையத்தில் நேரம் இப்போ 11:01. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள், ஐ மீன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம் மற்றும் 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.

நிகழ்ச்சியோட முதல் பாடல் எதிர்நீச்சல் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை வி குமார். இந்த படம் வந்து அந்த படத்தோடைய கதாநாயகன் நம்ம நாகேஷ் வந்து அவங்களுடைய பட்டப்படிப்பை முடிக்கிறதுக்கு எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகள், அதுதான் வந்து கிட்டத்தட்ட அந்த கதைக்களம்னே சொல்லலாம். அவருடைய சாதுரியம், புத்திசாலித்தனம், அவருடைய கடின உழைப்பு இதெல்லாம் கொண்டு அவர் வந்து எப்படி வெற்றி பெறுறாரு, எப்படி கிராஜுவேஷன் வாங்குறாரு அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட ஒரு மெயின் கரு அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து எதிர்கொள்கிற ஒரு பொறாமை, கோபம், சுயநலம், இது எல்லாமே அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அழகான நட்பு, அப்புறம் வந்து ஒரு அனுசரிக்கிற ஒரு குணம், இதுக்கெல்லாம் கூட வந்து மேஜர் சுந்தரராஜனும் முத்துராமன் இவங்கெல்லாம் கூட அந்த படத்தில் வந்து அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய அமைப்பும் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த படத்துலேருந்து இப்போ நாம் ஒரு பாடல் கேட்டுடலாம்.

நிலையத்தில் நேரம் 11:11 ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பொன்னியமன் மேடு வன்னி கணேசன் அவங்க வந்து அன்பு அறிவிப்பாளர் அவங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன். தாமரை கண்ணங்கள் சந்திப்போமா பாடல்கள்லாம் அருமைன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம் அவங்க எப்போ மாதிரி ஒரு அழகான போஸ்டர் ஒன்று செஞ்சு அமைச்சிருக்காங்க. சிஆர் சந்திரசேகர் அவங்களும் வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சங்கர் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள்லாம் செமிக்கு இனிய பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேரு நகரில் இருந்த வீரராகவன் தினம் வரும் இனியவை மனம் விரும்பும் விரும்பியவை தினம் வரும் இனியவை மனம் விரும்பும் விரும்பியவை தரும் பண்பலை மகிழ்பவை பெரும் மகிழ்ச்சி நிலைப்பவை வரும் தொகுப்பு இனிப்பவை அப்படின்ட்டு வீரராகவன் சொல்லியிருக்காங்க. மாதவரம்ல இருந்து பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் பாடல்கள்லாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் கூட்டு குடித்தனங்களின் யதார்த்த நிகழ்வுகளை அழகாக சொன்ன எதிர்நீச்சல் பட பாடலோடு ஆரம்பித்த என்று மீனவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. சோழை ரீஜா மனோகரம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப பாடலே தாமரை கண்ணங்கள், இதுதான் நீங்கள் மனதை கொள்ளை கொண்ட கனவு பாடல். நாகேஷ் அவர்களோட நளினமான நடனம், அழகான வாயசிப்பு, அருமையான தபேலா இசை, இவை அனைத்தும் வந்து இந்த பாடலுடைய சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனி சிலமலை வி பிச்சைமணி அவங்களும் வந்து அன்பின் சகோதரி அவங்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் கேட்டு ரசிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்களும் வந்து நானும் என் நண்பன் உன்னிகிருஷ்ணன் டெய்லர் இந்த நிகழ்ச்சி கேட்டு வாழ்த்து சொல்ல சொன்னார், வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லோகேஸ்வரி தினேஷ் அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்கிறது அயத்தூர் லோகேஸ்வரி தினேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அல்லிநகரம் மிஸ் மகாதேவன் அண்ட் பொன்னியமன் மீது வண்ணிகன்.

0: ஈசன் மீரா வெங்கட்ராமன் சூளையும் மனோகர் முகமது பிலால் அவங்க பத்மா சவுந்தரராஜன் செட்டி நாட்டு காரைக்குடி தேன்குழலுக்கு ஃபேமஸ் என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி,
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

நிகழ்ச்சியில் அடுத்து இதய கமலம் இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: இதய கமலம் இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பத்லாக் அப்படிங்கிற ஒரு மராத்தி படத்தை வந்து தழுவி உருவான படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கேஆர் விஜய் அவங்க வந்து ரெண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. ஒரு சஸ்பென்ஸ் கலந்து ஒரு த்ரில்லர் படம்னே சொல்லலாம். ஆக்சுவலி அதில் ரெண்டு வேடத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இன்னொருத்தங்க ஒரு குடும்ப பெண்ணாக இருப்பாங்க. ஸோ அந்த கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்தவங்க ஏஆர் விஜய் இறந்துடுவாங்க. பட் வந்து ரவிச்சந்திரன் என்ன நினச்சிக்குவார், தன்னோட மனைவி தான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் வரும். ரொம்ப அழகாக அவங்க தான் வந்து அவங்களோட மனைவி அப்படின்னு நிரூபிக்கிற காட்சியெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையில் இந்த பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு அழகான பாடலை தான் இப்போ நாம் கேட்டு ரசித்தோம்.
1: மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம்.
2: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
3: அப்படியா? ஏன்?
2: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
3: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
2: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
3: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
2: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
3: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
2: சரியா போச்சு.
3: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
2: கேட்க மட்டும்தான் செய்வியா?
3: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
2: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
3: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
2: பாரா
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பலே பாண்டியா இந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சுசீலா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் பர்வத வர்தினி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அப்புறம் வந்து முரளிதரர் விழுப்புரம், நடராஜன் சுப்பையா புத்தகரமில் இருந்து இவங்க எல்லாருமே வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை பழையவண்ணாரப்பேட்டையிலேருந்து தா சோமசுந்தர பிரபு, அவங்களும் அருமையான பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கவுந்தம்பாண்டி சென்னியப்பன், எஸ் எஸ் கண்ணன், ஷோபா இவங்களும் வந்து நிகழ்ச்சி வந்து அருமையாக இருக்குது பாடல்கள்லாம் அப்படின்னு. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து ஆரம்ப பாடல் தாமரை கண்ணங்கள் அருமை, சந்திப்போமா சித்தி பட பாடல் இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி முகமது பிலால் டெய்லர் ஐனாவரம்லேருந்து இன்றைய பாடல் நல்லா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பு ஐனாவரம் டெய்லர்லேருந்து அவங்களும் வந்து பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பின பாடல்கள்லாம் ரொம்ப அருமை. சித்தி படத்தில் தூக்கத்தை பற்றி ஒரு பாடல் இருக்கும், அடுத்த தடவை ஒளிபரப்புங்க மேடம்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கே எம் கணேஷ், எம் ஜி செல்வகுமார் அவங்க, அப்புறம் சுழி ரீஜா மனோகர், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் அருமையான பாடல். இந்த மதிய நேரத்தில் இந்த மாதிரியான பழைய பாடல்கள் கேட்குறதுக்கு செவிக்கு விருந்து படைத்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி சாகுல் அமீதா, அவங்களும் மனதை இனிமையாக்கும் என்றும் இனியவை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குடமாண்டப்பட்டிக்கு விஜயசீலன், அப்புறம் சேகா அவங்க ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, பொருட்களுக்கு தருவதோ ஆஃபர், என்றும் இனியவை நிகழ்ச்சியின் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம்ல இருந்து அவங்களும் பாடல்கள் அருமையாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. முத்துமாரி கிருஷ்ணராஜ் மேகலா, என்னை மாதிரி ஓய்வில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கு இந்த பழைய பாடல்கள் அனைத்தும் அருமை, தொடரட்டும், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தஞ்சாவூரில் இருந்து கிருஷ்ணராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இந்த நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல பெருமாள் வனஜா, ஏழு கிணறு அபுதாகிர், தாமிலேரி முத்து மெக்கானிக் சரவணன் அவங்க, ரெட்டில் சையத் பாஷா எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஹரிராம் அவங்க வந்து நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பற்றியும் சில வரிகளும் சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலே போயிட்டு தயாளன் எல்லாருமே வாழ்த்தியிருக்காங்க.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து இதயத்தில் நீ இந்த திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

நிகழ்ச்சியில் அடுத்து அன்னை இந்த திரைப்படத்திலேருந்து தான் ஒரு பாடல் கேட்க போகிறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது, இசை ஆர் சுதர்சனம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து அன்னை படம் வந்து பானுமதி அவங்களோட ஆக்டிங்க்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இந்த படத்துக்கு வந்து தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு சிறந்த நடிகை விருதும் வந்து கிடைச்சிது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ 1962 வந்த படம் இது. இதில் வந்து இந்த படம் வந்து ஒரு வங்காள மொழி நாடகம் தான் அதோட மூலக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில் மாயமிருகா அப்படின்னு ஒரு படம் எடுக்கப்பட்டுதான். இது மூலமாக வச்சு தான் இந்த படம் வந்து ஏவிஎம் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து சில சின்ன சின்ன கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம்

இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் அந்த அம்மாலாம் கொஞ்சம் வெகுளியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதில் நம்ம தமிழ் படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பானுமதி அவங்களோட பங்களிப்பும் இந்த படத்தில் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த படத்தில் இருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் அன்பு கரங்கள் திரைப்படத்தில் இருந்து பி பி ஸ்ரீனிவாசன் பி சுசிலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல் இது. இசை ஆர் சுதர்சனம்.

அழகு ரோஜா திரைப்படத்திற்காக, அழகு நிலா இந்த திரைப்படத்திற்காக சின்ன சின்ன ரோஜா அப்படிங்கிற பாடல் கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் பாடல், இது இசை கே வி மகாதேவன். எங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து, இரவு முடிந்துவிடும் நீண்ட நாள் கழித்து இந்த பாடல் வந்து கேட்க வைத்து விவித் பாரதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் அவங்களும் வந்து கவியரசரின் காவிய கானங்களில் ஒன்றான அழகிய மிதிலை நகரில் இந்த பாடல் வந்து ஆறாவாரம் இல்லாத அந்த சிங்கார சென்னை வந்து இந்த பாடல் கேட்கும் போதே நினைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பேடு தயாளன் எழுக்கினர் தேவா, சூளை ரீஜா மனோகரன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம விவித் பாரதி வானொலியில் மட்டும்தான் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீனிவாசன் இனிமையான பாடல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீனிவாஸ் குட்டப்பா திருப்பதி சாரம் நாகர்கோவிலில் இருந்து, புரசைவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன் அவங்களும் வந்து படத்தை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் இந்த இசையை கேட்குறதுக்கும் ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை திரைப்பட பாடலை முரளிதரர் விழுப்புரம், சூளை ரீஜா மனோகரன், முகமது பிலால், மீரா வெங்கட்ராமன், வலங்கமான் ஆட்டோ துரை அவங்க, அப்புறம் வந்து செந்தில் கண்ணன் ஷோபா அத்திக்காய் பாடல் வந்து பலே பாண்டியாவில் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு செந்தில் கண்ணன் பேரளமில் இருந்து போட்டிருக்காங்க. அண்டு பர்வதவர்த்தினி அவங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், நடராஜன் சுப்பையா, எல்லா நேயர்களுமே வந்து பாடல்கள்லாம் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வந்து 1963 வந்து மனோகர் பிக்சர்ஸ் பேனரில் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரித்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பூர்வ ஜென்மம் அதை பற்றின ஒரு படம் அது. ஆக்சுவலி ரொம்ப அருமையான படம். அதில் வந்து தேவிகா, கல்யாண்குமார், நம்பியார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. டைரக்ஷன் வந்து ஸ்ரீதர். அந்த படத்தில் இருந்தால் இப்போ நாம் வந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடின பாடல், கண்ணதாசன் எழுதின பாடல், இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மேன்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கல்யாணியின் கணவன். இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

0: காலத்தால் அழியாத அருமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்று மினியவை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி ரேகா ஆனந்த். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி. எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான ப்ளஸ் எனக்கும் பிடித்தமான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் மனு அண்ட் எஸ் ஜானகி பாடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

ஓகே. இளையராஜா இசையில் ஆர்வி உதயகுமார் வரிகளில் பாடல் கேட்டு ரசிச்சிங்க. எஜமான் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ, ஸ்வர்ணலதா சாகுல் ஹமீத் குரலில் வைரமுத்து வரிகளில் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழ் FML. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மனோ அண்ட் எஸ் ஜானகி பாடிய பாடல் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டுக்கு இதான்
1: அப்படி போடு மொச்சோ கொட்டப்பா.

எஸ் லாஸ்டாக நீங்கள் கேட்ட பாடல் சிற்பி இசையில் தெக்கம்பட்டி சுந்தரராஜன் எழுதி சித்ரா கூட பாடிய பாடல். உளவாளி திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிச்சிங்க. நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. வைரமுத்து வரிகளில் ஷாகுல் ஹமீத் பாடியிருக்காங்க சௌந்தரராயன் இசையில் சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நான் ஜாகவாதங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.

களுக்கான உயர்நிலை குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரண்டு நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலை குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மைத்ரி என

0: நடத்தப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுயப்பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுயப்பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர்.

0: நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன் உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின்போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பன்னெண்டு 12:51 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி 102.3 பாரதி தமிழகம். அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்து வரிகளில் எஸ்பிபி அண்ட் சித்ரா பாடிய பாடல் சேனாதிபதி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.
2: மூணு முழம் மல்லியப்பு என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டக்கண்ணு மல்லியப்பு என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

ரெட்ஷா நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம் நெருங்கிட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக புலமைப்பை தன் வரிகளில் இளையராஜா இசையில் மின்மினி அண்ட் மனோ பாடிய பாடல் தாலாட்டு திரைப்படத்திலிருந்து. உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் அடுத்து 1 மணிக்கு சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952-5208-53 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 044 போட மறக்காதீங்க. நிகழ்ச்சியின் முதல் காலர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து கால் பண்ணுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
1: ஓகே.
3: படம் வந்து ஒத்தையடி பாதைகளே, பாடல் வந்து செப்பு கோடம் செல்ல, அந்த பாடல் கொடுங்க மேடம். நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். டன். நேயர்கள் அனைவருக்காகவும் அந்த பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம்.
1: வாழ்த்துக்களுடனும் நண்பர்கள் வணக்கங்களுடனும் திருச்சி மாவட்டம் செந்தனீர்புரத்திலிருந்து சையத் இப்ராஹிம்.
0: எஸ் சார், சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷம். என்ன பாட்டு, என்ன படம்?
1: எனக்கு வந்து இது வசந்தராகம் படத்திலிருந்து தேடாத இடமெல்லாம் தேடினேன் இந்த பாட்டு.
0: தேடாத இடமெல்லாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: எல்லாருக்காகவுமே அந்த பாடல் நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல்.

0: ஓகே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார்.
1: இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சந்தோஷம், சொல்லுங்கள்.
1: நாளை தினம் கேட்க வேண்டிய பாடல் இன்னைக்கு முன்னதாக கேட்கிறேன். பாடல் இடம்பெற்ற படம் உத்தரவிந்தி உள்ளே வா. பாடல் தொடங்கும் வரிகள் மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி.
0: ரைட்டு, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு மணி 18 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: எஸ் சார்,
2: முனியாண்டி மேடம்.
1: கொடுங்கையூர்ல இருந்து சொல்லுங்க சார்.
2: படம் வந்து பகவதிபுரம் ரயில்வே கேட், பாட்டு வந்து செவ்வரளி தோட்டத்தில், அந்த படம் தான்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.
2: உங்களுக்கு
1: நேயர்கள் அனைவருக்காகவுமே இந்த பாடல். இதோ நம்ம 102.3 விவித் பாரதி தமிழ்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: Don. 102 புலி மூளே பாத்துக்கு இந்த டான்.
1: Don.
2: Don.
1: Don. Don.
4: எஸ் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் லைவா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம்
5: மேடம். வணக்கம் மேடம்.
4: எஸ் சார் சொல்லுங்க.
5: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
4: ஓகே, என்ன பாட்டு படம்?
5: படம் வந்து வெற்றி விழா மேடம். பாடல் வந்து பூங்காற்று உன் பேர் சொல்ல. நன்றி மேடம்.
4: நன்றி. தேங்க்யூ ஜெரிதோ. அந்த பாடல் தான் நம்ம எல்லாரும் கேட்க போ

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அடுத்த நேர்கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் எங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
4: சொல்லுங்க சார்.
5: படம் புதிய தோரணங்கள், பாடல் வந்து தீர்த்தக்கர மாரியம்மன்ற பாடல். அனைத்து அன்புள்ள குடும்ப பாடல் கேட்கட்டும்.
4: ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. வாங்க அந்த பாட்டை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 100.1 திருப்பத்தூர் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம் மற்றும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள். சந்தோஷம்.
1: படம் தர்மதுரை.
0: ஓகே.
1: பாடல் தந்தைக்கு வந்த கிளி.
0: உங்க பேரு, ஊரு அதெல்லாம் பதிவு பண்ணுங்க.
1: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் சார், ஓகே, தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல் இதோ.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: को घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी। शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
1: है। ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு காலர் யார் அப்படிங்கறத பாக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: எஸ் சார், சொல்லுங்க.
4: கும்பகோணம் வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
3: ஓகே, என்ன பாட்டு? படம்
4: படம் வானத்தை போல. பாடல் காதல் வெண்ணிலா.
3: ரொம்ப நன்றி.
4: நன்றி மேடம்.
3: தேங்க்யூ. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இந்த பாடலோட உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாராக் கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்.
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தாா். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி

0: வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும் வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ, டின்னோ, கேனோ, அவங்களோட சொந்த டப்பாவோ கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மிஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும்

விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

0: உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அடுத்து வரும் நிகழ்ச்சிகள். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:25 திரைகானம், 7:35 பாட்டும் பயணமும், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு.

0: ஏமா, உங்களைத்தான். எங்க பாக்குறீங்க? அட, உங்களைத்தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
2: சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான்.
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு, நாம எல்லோரும் இப்படி.
3: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
4: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
3: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
4: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
3: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும், அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
4: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
3: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
4: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

ரெண்டு மணி ரெண்டு நிமிடம் ஆக போகுது. 102.3 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டே இன்பாவுடன் கேட்க தயாராகுங்கள். இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாகி போவோம். அதான் நம்ம எத்தனை பாட்டு எத்தனை முறை கேட்டிருந்தாலும் அந்த பாட்டை அத்தனை முறை கேட்ட பிறகும் இன்னும் ஒரு முறை கேட்கணும் என்று தோன்றுகிற பாடல்கள். ஓகே, அந்த மாதிரியான பாடல்கள் தான் 20 மணி வரைக்கும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் இந்தியன் திரைப்படத்திலேருந்து இந்த முதல் பாடலோட நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து. நேற்றெல்லாம் வந்து சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முந்தா நேற்றெல்லாம் தாண்டி அண்ட் இந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்கும்போது தான் வந்து என்னதுன்னா, அதில் ஒரு வரி குறிப்பாக தென்றலை தூது விடுறதுங்கிற மாதிரி எஸ்பிபி அண்ட் பி சுசிலா குரல்களில் வாலியவர்கள் எழுதின ஏ ஆர் ரகுமான் இசையில் அதே மாதிரியான வரிகள் வேறு எந்தெந்த பாட்டிலெல்லாம் இருக்குங்கிற இசை ஆராய்ச்சியை இந்த பாட்டை தொடர்ந்து செய்வோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் விவத் பாரதி தமிழ் பற்பலை ஃபேஸ்புக் பேஜில். மண்டே மியூசிக் டே இன்பா கூட.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த
1: ரெண்டு மணி 9 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டு கப்பல் ஏறி போயாச்சுல வர்ற அந்த சுதந்திர மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில், அப்படியே லவ் வந்துடும். அண்ட் இந்த வாரம் ஏற்கனவே இருக்கிற லவ்வில் அந்த நாட்டு பற்றுக்கு நடுவில் இவங்க காதல் பற்று காப்பாங்க.

ஓகே. அதில் ஒரு தூது என்கிறது, அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததே வந்ததா தெண்டல்கும் நேற்று, அதுதான் வரி. ஓகே, இந்த வந்து தூது இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரியான தூது இலக்கியங்களில் முன்னாடியெல்லாம் வந்து எது கடித்தாலும் காதலுக்காக தூது விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுற அந்த மாதிரி எத்தனை பாட்டில் தூது விட்டுருக்காங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஓகே, இப்போல்லாம் வந்து காதலுக்கு தூதுலாம் கிடையாது, டைரக்ட் இன்பாக்ஸ் தான், அப்படியே இன்ஸ்டாகிராமில் அப்படியே டிஎம் பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தூதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தேவையே படுறதில்லை காதலில் என்பது தான். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வரியை மாயா மாயா பாட்டில் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார், கார்த்திகன் சுஜாதா குரல்களில் அந்த பாட்டு மாயா மாயாவில் இதே மாதிரி ஒரு பாட்டு போயிட்டுருக்கிறப்போ சுஜாதா வாய்ஸில் வரும், காற்றியப்போ காற்றியப்போ காதலனை கண்டுபிடி, அந்த மாதிரி இதே மாதிரியான வரிகள் உங்களுக்கு ஞாபகம் வந்து இசை ஆராய்ச்சி நீங்களும் பண்ணணும். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை எனக்கும் நீங்கள் சொல்லணும் என்றால் வித் பாரத் தமிழுக்கும் ஃபேஸ்புக் பேஜில் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள். மண்டே மியூசிக் டே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்பா கூட 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலாம்.

0: 2:17 இந்த உற்சாகம் வர்றதுக்கு எனக்கு 17 நிமிடங்கள் ஆயிருக்குது. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் வர்ற அந்த திங்கக்கிழமை மதியானம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் அடையங்கப்பா அதை தாண்டது வந்து பெரும் தொல்லையாக இருக்கும். எத்தனை பேருக்கு ஆஃபீஸில் இதே மாதிரி தூக்கம் வருகிறது என்று தெரியவில்லை. அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டெலாம் தான் அவன் கேட்டு எனக்கு இன்னும் தூக்கம் வருது என்று சொல்லிடாமல் ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி தென்றல தூது விடுற என்னென்ன பாட்டு வரிகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்க போகிற அடுத்த 3 பாடல்கள் வைகைக்கரை காற்றின் இல்லை. அதைத் தொடர்ந்து செந்தூரப்பூவில் ஒரு வரி வரும், தென்றலை தூது விட்டு. அதைத் தொடர்ந்து
1: ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ.
0: இந்த 3 பாடல்கள் தான் அடுத்து கேட்க போகிறீர்கள். அண்ட் வைகைக்கரை காற்றேன் இல்லை அப்படிங்கிற அந்த பாட்டு உருவான விதம் எப்படிங்கிறத இயேசுதாஸ் அவர்கள் ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு லைவ் ஷோவில் அதை சொல்லியிருப்பார். இவர் எப்படி பீட்டு கொடுத்தாரு, டி ராஜேந்தர் எப்படி வரிகள் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறத அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன். அது நிறைய இடங்களில் இருக்குது ஆன்லைனில். ஓகே. அண்ட் கேஜே யேசுதாஸ் குரலில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து இயக்கிய உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலேருந்து தான் இந்த பாட்டு காற்றை தூது விடுகிற இன்னொரு பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஸ்டைல் 102.3 பாதி தமிழ் பற்பலையில் மந்தி.

0: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.
1: எஸ் ஜானகி குரல்ல கங்கை அமரன் எழுதின இந்த பாட்டு இசைராஜா இளையராஜா இசையில 16 வயதிலேயே படத்தில் இருந்தாங்க.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

2:33 நிமிடங்களுக்கு 102.3 பாத்தி தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த அலைவரிசைகளிலும் விவத் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அண்ட் தென்றல், காற்று, காதல், தூது இதெல்லாம் தேடி பார்க்குறப்போ ரெண்டு பெயர்கள் வந்து அடிக்கடி வருது. அண்ட் அந்த மாதிரி பாட்டு தான் எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்குது. ஒன்று எழுதிய வாலி, ஓகே, அண்ட் அதை பாடின கேஜே யேசுதாஸ், ஓகே. அண்ட் இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இந்த மாதிரி பாட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதோ இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன் அடுத்த பாட்டு, மாநகர காவலில் வந்து சந்திரபோசில் கேஜே யேசுதாஸ் சித்ரா தான் பாடியிருக்காங்க. தோடி ராகம் பாடவா மெல்லப்பாடு அப்படிங்கிற அந்த பாட்டில், அன்றாடம் பூங்காற்று உன் பேரை என் காதில் ஓதுது, எப்போது நான் வேண்டும் அப்போது பூங்காற்றை தூதுவிடு. தோடி ராகம் பாடவா, சமவாரி அல்லது. அண்ட் அதைத் தொடர்ந்து தென்றல் காற்றே கொஞ்சம் நில் அப்படிங்கிற ஈரமான ரோஜாவே படப்பாட்டு, கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில், ஓகே. அண்ட் அதுலேயும் தென்றல் காற்றே கொஞ்சம் நில், அங்கே சென்று அன்பை சொல், கொஞ்சம் நில் அங்கே போய் அன்பை சொல் அப்படிங்கிறது வாலி அவர்கள்.

இந்த மாதிரி வரிகளை நிறைய நிறைய எழுதியிருக்கிறார். ஓகே, கேட்க போகிற அடுத்த பாட்டு தோடி ராகம் மாநகர காவல். மண்டே மியூசிக் டேவில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்பாவுடன்.

2:40 ஆகிவிட்டது. வணக்கம் புஷ்பா. கண்ணன் வி மேட்டுப்பட்டியிலிருந்து, காஞ்சனா குடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், பாலும் பழம் படத்தில் காதல் சிறகை காற்றில் விரித்து அப்படின்னு வானவீதியில் பறந்துவா அப்படிங்கிற அந்த பாட்டை எது கேட்டிருக்காருன்னா, நேர் விருப்பமாக கேட்டிருக்காரு நினைக்கிறேன். ஓகே, காற்று வர்றது அப்படிங்கிறதுனால கேட்டிருக்காரு நினைக்கிறேன். அன்பு நண்பருக்கு வணக்கம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாபு முள்ளக்காடிலிருந்து, தேனி ஹரிராம், பெரியார் நகர் ராஜேஷ், தீநகர் ரங்கராஜன், தித்திக்கும் மதிய வணக்கம் உங்களுக்கும். களைப்பு தரும் பகல் வேலை, மலைப்பு தரும் எங்கள் செயல், வியப்பு தரும் பாடல்கள், அலை வனப்பு தரும் தொகுப்பில் உரை, மதிப்பு தரும் நேர்கள் பதிவு, களிப்பு தரும் மனதில் நிறை. எப்படி படித்தாலும் ஜாலியாக இருக்குது. ஃபேஸ்புக் வீரராகவும் மாதவரத்துலேருந்து ரைம்ஸ் மாதிரி படித்து பார்த்தேன். இப்போது எடப்பாளையம் சோகர்பேட்டையிலேருந்து கந்தன் வள்ளி, சூப்பர் பாட்டு, என்ஜாய் பண்ணுங்கள். வாரியங்காவல் கதிரவன் கொழஞ்சிநாதன் தொடர்ந்து கேளுங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, வாசன் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், தென்றல் காற்று பாட்டு அப்படி இருந்தது என்கிறார். அடுத்து வரப்போகிற பாட்டும் அப்படி தான், தென்றல் காற்று. அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் கலீல் அகமது, மிமிகிரி கலீல் அகமது, நண்பர் முனிகிருஷ்ணன் அவரும் வாழ்த்து சொல்கிறாராம். அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன், திருப்பி சொல்லியிருக்கேன். ஓகே. அண்ட் பிலால் டைலர் ஐநாவரத்துலேருந்து என்ன சொல்கிறாரு, வணக்கம் சொல்கிறாரு, பாட்டு அருமைங்கிறாரு. பரதரத்னி மேலப்பேட்டு தயாளன் அண்ட் கேஎம் காட்டன் எம்ஜி செல்வகுமார், எங்கள் ஸ்டைலில் 16 வயது நில செந்தூரப்பு பாட்டில் ஒரு வரி வருதுங்கிறத அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவருமே ஞாபகப்படுத்தியிருக்காரு. குல்ஃபி அனுப்பியிருக்கிறார்கள் பருவதவர்த்தினி. அதான் மறுபடியும் சொல்கிறேன், நோ ஃபோட்டோஸ், நேரடியாக அப்படியே வந்து ஸ்டுடியோக்கே அனுப்பி வச்சுருங்க, நான் வந்து சாப்பிட்டுப்பேன். ஆனால் ஸ்டுடியோவில் சாப்பிட மாட்டேன், வெளியே தான் சாப்பிடுவேன். சாந்தி ரமேஷ், அடுத்து வேறு யார் ஓகே, எல்லாருமே. குடியிருந்த கோயிலில் குங்கும புட்டன் மங்கலம் என்ற பாட்டில் சென்றதே பூந்தென்றல் தூது அப்படிங்கிற வரியும் வந்திருக்கும் அந்தோனி. ஆக்சுவலாக அதுவுமே வந்து வாலி அவர்கள் எழுதினதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அவ்வளோ பிரியம் இருக்குது போல், காத்த தூது விட்டு காதலுக்கு அனுப்புறதில். கேட்க போகிற அடுத்த பாட்டு தென்றல் காற்றே கொஞ்சம் நெல் ஈரமான ரோஜா.

ரெண்டு மணி 47 நிமிடம் ஆகிவிட்டது. கேட்க போகிற அடுத்த மூன்று பாடல்கள் ரொம்ப அழகான கியூட் பாட்டு, ஒரு சின்ன பாட்டு தான் அது காதலன்ல, ஆனாலும் அவ்வளோ அருமையாக இருப்பார் வைரமுத்து அவர்கள். அவருடைய வரிகள்லேயே இன்னொரு பாட்டு ரிதம் படத்தில் பஞ்சபூதங்களில் காற்றை கண்டிப்பாக வச்சு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து நிறைவாக காதலுக்கு மட்டும் காற்றை தூது அனுப்பவில்லை, உண்மையை சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுலையும் இதை தூது விட்டுருக்கு. படத்தில் பள்ளி பாதை எழுந்தது. இந்த மூணு பாடல்களும் அடுத்து 102.3 பாதை தமிழ் FM-ல.

0: நேர்கிலினி தர்த்தியாபா ஜஞ்சத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சுற்றறிக்கை கேட்கலாம்.
1: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து, அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு, பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3,000 கோடியிலிருந்து சுமார் 6,000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது தர்த்தியாபா ஜந்தத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சிற்றுரை.

மூணு மணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாதி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கு தயாராயிருங்க இப்போவே. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. 4 மணியே டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். புது காலர்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு வழி விடுங்க. நிறைய காலர்ஸ் நம்ம இன்னைக்கும் வழக்கம் போட்டு எடுப்போம். பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்ட் சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த சம் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மண்டே மியூசிக் டேவில் வர்ணஜாலம் அடுத்து கேட்கவிருக்கிறோம். மஜா பட பாட்டு, அதை தொடர்ந்து மஜாவான அந்த பாட்டை தொடர்ந்து நியூ பட பாட்டு, அதை தொடர்ந்து வரலாறு பட பாட்டு. இந்த பாட்டெல்லாம் அடுத்தடுத்து கேட்க போறீங்க 102.3 FM-ல. ஓகே, ஸ்டே டியூன்டா இருங்க. சங்கர் மகாதேவன், ஹரிணி, விஜி அண்ட் சவிதா 4 பேரும் சேர்ந்து பாடினது. யுக பாரதி எழுதின முத பாட்டு, வித்யாசாகர் ஐ மீன் முத பாட்டு, இந்த நிகழ்ச்சியில் முத பாட்டு, அவர் எழுதின முத பாட்டு வேற. வித்யாசாகர் இசையில் மஜா படத்துல இருந்தேன்.

அந்த பிபி சத்தத்தை இன்னொரு முறை கேட்கணும் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் திருப்பி போடுவேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரந்தில் வைரமுத்து எழுத்தின இந்த பாட்டு, ஏஆர் ரஹ்மான் இசையில், நியூ படத்தில் இருந்து. மறுபடியும் முதல்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிபி.

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:12 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 வர்ணஜாலம். வர்ணஜாலத்தில் அடுத்து கேட்கவிருக்கிற இந்த பாட்டு நரேஷ் சௌமியா குரல்களில் வைரமுத்து எழுதினது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்ன இவ்வளோ பாட்டு கேட்டு வெறும் 19 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது, 3:19 ஆயிடுச்சு, இன்னும் டைமே போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு பல பேர்த்துக்கு இருக்கும். ஏன்னா எப்படா வீட்டுக்கு போகலாம் வேலையை முடிச்சுட்டுன்றது இருக்கும். இந்த நேரத்தில் தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட தோணும். இப்படி இப்போ வந்து இந்த பருப்பு வடை போட்டோலாம் அனுப்புறது வந்து எனக்கு அநியாயம். பருவதத்தினி நீங்கள் தான் அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கும் பசிக்கும்ல, அண்ட் இருந்தாலும் பரவாயில்லை, ஞாபகப்படுத்துறதுக்காக அட்லீஸ்ட் ரெடியாகுங்க பாட்டு விளையாட்டுக்கு. அப்படியே இந்த பாட்டெல்லாம் கேளுங்கள். ஜாலி பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான், செம ஜாலியாகுது எனக்கே கேட்குறதுக்கு. இந்த பாட்டெல்லாம் கேட்க போகிற அந்த வகையில் அடுத்த 3 ஜாலி பாடல்கள். ரோமியா படத்தில் இருந்த அந்த பாட்டு முத்து முத்து பழ முத்தானது, அது நல்லாயிருக்கும். அடுத்து சில நரசிம்மா படத்தில் இந்த இப்படி ஒரு பாட்டு இருக்கு, எகிப்து ராணி அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இது கேட்டு. அதை தொடர்ந்து

முத்திரையிட்டு புழு போடுவது பாரதி தமிழ் பண்பலையில். இப்போ நீங்கள் கேட்க போகிற முத்து முத்து மழை பாட்டு ஈழா அருண் அண்ட் கோரஸ் குரல் லியா ரஹ்மான் இசையில், மிஸ்டர் ரோமியோ பட்லர்.

0: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றில் என் கீதம் காணாத ஒன்றை தேடுதே.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
0: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: அடுத்து வரப்போறது மசால் வடை போட்டோவா மெது வடை போட்டோவா, எப்படி எனக்கு பசி வர வைக்க போகிறார்கள் நேயர்கள் என்று காத்திருக்கிறேன். போட்டோக்களாக அனுப்பாமல் பார்சலாக அனுப்பி உதவி செய்யுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது. அடுத்த பாட்டுக்கு போறோம். சங்கர் மகாதேவன் ஹரிணி குரல்களில், பாவிஜய் எழுதி மணி சர்மா இசையில் இந்த பாட்டு. நரசிம்மா படத்தில் அந்த

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

ஆதித்யன் மற்றும் சுஜாதா குரல்கள் பிரைசூடன் எழுதின இந்த பாட்டு ஆதித்யன் இசையில் ஆசுரன் படம் பார்த்துலேருந்து.

அடிப்படையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:40 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் பாட்டெல்லாம் சூப்பர் என்று தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிற வலங்கைமான் ஆட்டோதுரை, மேலப்பேர் தயாளன், சோமசுந்தர பிரபு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, அந்தோனிராஜ் காட்டு பக்கத்தில் இருந்து, பர்வத வர்த்தினி நிறுத்தவே மாட்டாங்க. இப்போ இது சமோசா அனுப்புகிறாங்க இப்போது. அதுலேயும் வந்து சமோசா பக்கத்தில் இருக்கிற அந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பராக இருக்குது. அது சமோசா கலர் வேறு பயங்கரமாக இருக்குது. இப்போ இப்படி பசிக்க வைத்து என்னை சீக்கிரமாக ஐயோ பாட்டு போட கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு கேட்க போகிற அடுத்த பாட்டு என்ன தெரியுமா? அது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. சித்ரா தான் பாடுறது, கூட கோரஸ் பாடுவாங்க. சிற்பி மியூசிக்கில் இந்த பாட்டு. சுந்தர புருஷன் திரைப்படத்தில் இருந்தேன்.

வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வாசன் எழுதின இந்த பாட்டு பரணி இசையில் பெரிய அண்ணா படத்துலேருந்து.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இப்பவே சொல்லிடுறேன், டயல் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ஸ் 2928508 3 2 8 3 8 9 8 7 1 2 9 5 2 3 சென்னைக்கான எஸ்டி கோட் 0444 முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. கேட்க போகிற அடுத்த பாட்டு அனுராதா ஸ்ரீராமுடைய அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, இது உன்னிகிருஷ்ணன் கூட சேர்ந்து பாடினது. ஓகே, இந்த பாட்டு வாலி படத்தில் இருந்து வர்றேன்.

0: Who is it?
1: Don.
2: Don. Don.
1: Don.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம் மென்மினி குரல்கள் வாலி எழுதினது இசைராஜா இடையராஜா மியூசிக்.

நாலு மணி ஒரு நிமிடம் ஆகிவிட்டது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள். 29 52 பூஜை பெற்ற 5 3 28 38 78 71 எண்களுக்கு டயல் செய்தீர்கள் என்றால்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்று ஜே ஜே என்று விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். இன்னுமா இந்த பாட்டு போட்டு அதிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டு கிரிஞ்சா இல்லை என்று சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மணி நேரம் இதை கேட்டு பயங்கரமாக இருக்கும். எந்த கேள்வி எந்த பாட்டிலேருந்து கேட்டாலும் எங்கள் நேரில் வந்து அப்படி பதில் சொல்லுவாங்க. 29 52 0 8 5 3 28 98 71 இதான் நம்பர்ஸ், நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ். ஓகேவா? 044 சென்னைக்கான ஸ்டடி கோட் ஆட் பண்ணுங்கள். ரூல்ஸ் சொல்லிடுறேன், அண்ட் அதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே யாரும் இந்த நம்பர் பார்த்து இந்த நேரம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அண்ட் அப்படிப்பட்ட வசதியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் வந்து உங்களை நீங்கள் ஃபோன் பண்ணி நான் கிடைக்கவே மாட்டேங்குது என்று கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் டயல் செய்கிறதுல அதிகபட்சம் ஒரு 30 பேர் என்னால் பேச வைக்க முடியும் இந்த ஒரு மணி நேரத்தில் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஆட்டத்தில் என்ன பண்ணுவோம் என்றால், நீங்கள் 1000 லட்சம் கோடி முறை கேட்ட அந்த பாட்டு தான், நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப அந்த கேட்ட அந்த பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு லைனில், முக்கியமாக இந்த லைன் என்ன சொல்லுது ஆர் இந்த லைனில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதை கேட்டுவிட்டு அந்த கிளிப்பிங் கேட்டு எனக்கு பதில் சொல்ல போகிறீங்க. ஓகே, அண்ட் டயல் பண்ணுங்கள். நம்மோட முதல் நேயர் வணக்கம்.
1: எனக்கு
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நும்பல்
0: ஹேமா.
1: சென்னை நும்பல் இருந்து ஹேமா சார்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க, பழைய பாட போடுங்க.

0: சொல்லுங்க.
1: இது என்ன என்ன பாட்டுன்னு சொல்லுமா?
0: மாமா அதுல என்ன வந்த வரிகள் என்னன்னு சொல்லணும்.
1: ஐயோ சரி தெரியல சார், எனக்கு அடுத்த நேருக்கு விட்டுறேன் சார். பழைய பாட்டு நினைச்ச புது பாட்டு.
0: தப்பு இல்லை, அடுத்த நேருக்கு. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வரி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க.
2: சரியா கேக்கல?
0: சரியா கேக்கலையா?
2: ஆமா கொஞ்சம் ஒரே முறை போடுங்க.
0: இன்னொரு முறையா?
2: ஆமாங்க சார், ப்ளீஸ் சார்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லுவாங்க சார்.
0: சொல்லுங்க.
1: தேகம் தானும் தேகம் தூட்டும்.
0: நீங்களும் ஒரு லைன் எழுதுறீங்க, நீங்களும் புதுசா லிரிக் எழுதுறீங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஈந்த தவறை யாரும் செய்யாதீர்கள். அதாவது நிறைய போட்டில் நீங்கள் பேசுகிறத எஃப்எம் கேட்குறத எஃப்எம்மில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதி இருக்குது. அதனால் நீங்கள் டயல் பண்ணுறீங்க, உங்களுக்கு லைன் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கு வந்து அந்த காலத்தில் தான் அந்த வசதிகள்லாம் இல்லை. இப்போ நீங்கள் தாராளமாக டயல் பண்ணினா கேட்கலாம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணியே கேட்கலாம். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க தயவு செஞ்சு. அந்த தண்டனையை என் வாய்ஸை எனக்கு ஐயோ இங்கே பாருங்க. ஐயா வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஹலோ.
0: கும்பகோணம் சென்னை. இது சென்னை. ஆமாங்க ஐயா. எங்க இருந்து ஐயா பேசுறீங்க?

0: சரிங்கய்யா, உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, அடுத்த நேருக்கு நான் பேசிடுவையா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கவாயா. நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ, என்ன இன்னைக்கு வடக்கு பட்டு ராமசாமி? ஹலோ,
1: சின்ன
0: ஜெயந்தியா?
1: உங்க வாய்ஸ் சார், உங்க வாய்ஸ் சூப்பரா சார், உங்க வாய்ஸ் நல்லா ஜாலியா பேசுறீங்க. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஒரு என்னோட எனக்கு ஃபைனல் கார்டு ஹாண்டிகேப், என் பேர் ராஜா சார்.
2: எனக்கும்
0: புரியல, உங்கள்ட்ட கேக்குறேன்.
2: பிஜிஎம் டாமினேஷன்ல லிரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம்
0: எடுத்து நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ
3: சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாங்க அரியலூர் மாவட்டத்தில இருந்து கள்ளங்குறிச்சியில இருந்து பேசுறோம் சார்.
0: கள்ளங்குறிச்சி.
3: பேர் சுகன்யா சார்.
0: பேர் சுகன்யா, சொல்லுங்க. அந்த லைன் சொல்லுங்க
3: சார். ஆயிரத்தில் ஒருவன் படம்.
0: இல்ல, எனக்கு வந்து அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எனக்கே தெரியும், நேர்களுக்கே தெரியும்.
4: வணக்கம்
0: சார்.
4: அப்புறம்
0: ஜாலியா சொல்றாரு, ஏ சந்தானம். ஓகே, இது நல்லா இருக்குது. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யாருங்க?
5: திருவெட்டூர் பத்மாவதி சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன்.
5: சொல்லுங்க சார்.
0: இந்த பாட்டு லைன் கண்டுபிடிச்சிட்டீங்களா
5: சார்? போட்டீங்களா?
0: போட்டேன்.
5: பழைய
0: வணக்கம் கலா, சொல்லுங்க. போட்டேன், சொல்லுங்க. பதில் சொல்லுங்க.
5: பச்சை வந்து சோலை தான் வரும், அந்த பச்சை எடுத்து அது படிச்சு சோலை வரும், ஆனா அடுத்து தெரியல.

0: 播了呀，
1: 啊，
0: 卡了。
1: 啊，对，啊，对，啊，对，啊，对，啊，
0: 对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，
1: 对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，
0: 啊，对，啊，
1: 对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，
0: 对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，
1: 对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，
0: 啊，对，啊，对，啊，对，啊，对，啊，对，啊，வணக்கம்.
2: குட் ஈவினிங் பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: குட் ஈவினிங் பானு மயிலாப்பூர், சொல்லுங்க.
2: வேஷம் வேஷம் நானம் தேகம் மேல் தொரித்து
0: தொரித்தா
2: கரெக்டா
0: பொரித்து கொரித்து சமோசா வடை
2: இல்ல தொரித்து தொரித்து ஊசி போல போலை
0: தொரித்து மறுபடி சொல்லுங்க, கேக்குறதுக்கு ஜாலியா இருக்கு.
2: வேஷம் வேஷம் நானம் தேகம் மேல் தொரித்து ஊசி போல சம்திங்.
0: ஓகே, முதல் வந்து வேஷம் நானமா?
2: ஆமா கரெக்ட்,
0: வேஷம் நானம். அது நான் சொல்லணும் கரெக்டுன்னு?
2: தேங்க்ஸ் திவி, நான் ஃபைனலா வந்து கரெக்டா சொல்லிட்டேன்.
0: இல்ல, இப்ப சொல்ல மாட்டாத. நன்றி, அடுத்த நேயர். வணக்கம் பானு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேஷம் நானும் தேகம் கொறித்து பொறித்து சாப்பிடுங்கள் என்று. ஆனால் இந்த லைனை இன்னொரு முறை நல்லா கேட்டுக்கோங்க.

0: வணக்கம் வணக்கம். ஹலோ
1: பாபுராஜ், முகமது இக்பால்.
0: முகமது
1: இக்பால்
0: சொல்லுங்க. முகமது இக்பால்
1: அவ்வளவுதானா?
0: ஓகே, நன்றி. ரெண்டு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்காரு இக்பால். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுகிறீர்கள்?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலதி பேசுறேன்.
0: சொல்லுங்கள்.
2: நல்ல பாட்டுப்பா, நல்லா
0: கண்டுபிடிக்க கூடாது. இன்னைக்கு 5 மணி வரைக்கும் ஆரியம் வின் பண்ணோட போறது இல்ல. நான்
2: என்ன
0: சொல்லிருக்காங்க? தேசம் நானும் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஊசி போல தோலை இழுப்பாய், அப்படிதான். நன்றி. அடுத்ததாக கட் பண்ணி விட்டார், அதனால அந்த கேப்ல இன்னொரு முறை அந்த பாட்டை கேட்டுக்கோங்க. அஞ்சு மணி வரைக்கும் யாரையும் வின் பண்ணோட போறது இல்லை. நான் இந்த பிஜிஎம் எனக்கு நானே போட்டுக்க போறேன். இருந்தாலும் அது எப்படி நீ வந்து நாங்கள் எப்படி சொல்றோம் பாரு அப்படின்னு ரோசத்தோட கிளம்பி வந்து பதில் சொல்லுங்க. 2952085328538987 நம்பர்ஸ்க்கு கலகலக்கப்பா பாட்டு தலைவர் தம்பி தலைமையில் படத்தில்

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அடிகருப்பு நேரத்தை

நாலு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு விளையாடு கொண்டிருக்கிறோம். அண்ட் நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிள், ஆயிரத்தில் ஒருவன் பாட்டு தான் என் மேலே ஆசை தான், உன் மேலே ஆசை தான். அந்த பாட்டில் இந்த வரிகள் வருது, அந்த வரிகளை கண்டுபிடிங்க. தமிழ் வார்த்தைகள் அது.

0: கண்டுபிடிங்க என்றதும் ஃபேஸ்புக்கில் சூளை ரீஜா மனோகர் ஏ சம்சாரம் ஊர் சிரிப்பார்கள் அப்படின்னு அவங்களே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஏ சம்சாரம் ஊர் சிரிப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வர் என்னன்னா, தேசம் நானும் தேகம் தேய்ந்து தொய்ந்து தூசி போல தொலைவீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, அதுதானா என்பதை கண்டுபிடிப்போம். ஓகே, ஆயிரத்தில் ஒருவன் பாட்டு தான் அது, அவன் நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, பட் அதுக்கு வேண்டாம். நடராஜன் சுப்பையா என்ன எழுதுறாரு, செவ்வானம் ஏ செவ்வானம் தேசம் நானும் தேகம் தேய் ஏய் சம்சாரம் ஒரு சிரிப்பார்கள். எல்லோரும் ஏன் சம்சாரம், சம்சாரம் ஒரு மின்சாரத்துலேயே இருக்கீங்க, சம்சாரங்கிற வார்த்தை அதில் வரதே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன். மணி நாலுக்கு மேலே ஆச்சு, என்ன ஆட்டமோ என்ன பாட்டமோ கொண்டாட்டமோ ஏற்படுத்துறது ஏனோ அப்படி என்று ஏ சொல்கிறாரு. யாரையும் ஜெயிக்க விட மாட்டேன் கலை துரைராஜன், அதுக்காக தான் இன்றைக்கி வந்து வேறு வழியே இல்லை. அயாத் பாஷா அதான் சொல்கிறார், இப்படி போட்டு வதைக்கலாமா அண்ணா, நேற்றுலாம் போன வாரம்லாம் ஈஸியாக கொடுத்தப்போ எல்லாரும் ஜாலியாக வின் பண்ணீங்களே. அடுத்த லேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: யார் பேசுகிறீர்கள்? நான் இல்லை, நீங்க தான் இன்னைக்கு.

0: சரி சார், நான் மறுபடியும் பானுதான் வந்திருக்கேன்.
1: சொல்லுங்க.
0: சரியா, நீங்க பாவம் சார், ரொம்ப எங்கெல்லாம் வச்சு நீங்க ஹேண்டில் பண்றதே பெரிய காரியம் சார். அது
1: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
0: அது சொல்லலான் சார், ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சார், திருப்பி வந்ததுக்கு சாரி சார்.
1: இல்ல பதில் சொல்லுங்க, நீங்க சாரி எல்லாம்
0: சார் கண்டிப்பா சொல்றேன் சார்.
1: சொல்லுங்க.
0: தேசம் நாளும் தேசம் துளை துளைத்து ஊசி போலே. அதான் சார் தெரியுது.
1: இல்ல இது முழுசா சொல்ல, அடுத்த நேயர் வாய்ப்பு. நன்றி
0: சார.
1: நன்றி. அடுத்ததாக,
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க
2: சார். நான் செருகளத்தூர்ல இருந்து சரண்யா பேசுறேன் சார்.
1: பெருங்களத்தூர் சரண்யா. சொல்லுங்க சரண்யா.
2: சாங் சொல்லவா சார்?
1: தாயனமா சொல்லுங்க.
2: தேகம் நான்கும் தேகம் தேந்தொழிந்து ஊசி போலே. தோலை நெய்வாய்.
1: தோலை நெய்வாய். தோலை நெய்வாய், புடவ மாதிரி, லுங்கி மாதிரி நெய்வாய். அதாவது தைக்க சொல்றாங்க அப்படியா? தோலை நெய்வாய்.
2: ஆமா சார்.
1: ஓகே, சேலை மாதிரி தோலையே நெஞ்சிரு. சரண்யா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவாங்கிறத பார்ப்போம் அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
1: குட் ஈவினிங், வணக்கம், சொல்லுங்க.
3: தேசம் நானும் தேசம் தேன் துளிர்த்து.
1: பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: தொலைவிப்பார்.
1: பேர் சொல்லுங்க முதல்ல.
3: கரெக்டா சார்?
1: இல்ல, உங்க பேர் சொல்லுங்க முதல்ல.
3: தஞ்சாவூர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் சீதா சார்.
1: கேக்கல, இப்ப எனக்கு சரியா கேக்கல, சாரி.
3: தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் சீதா சார்.
1: சீதா.
3: ஆமா சார், கரெக்டா சார்.
1: சொல்லுங்க மறுபடியும்.
3: தேசம் நானும் தேகம் தேன் குளித்து ஊசி போலே தொலைவிப்பாய்.
1: ஊசி போலே தொலைவிப்பாய். தேன் குளித்தா?
3: தேன் குளித்து.
1: தேன் குளிக்குது. ஓகே,
3: கரெக்டா சார்.
1: தேன்ல குளிக்குது, இப்ப சொல்ல மாட்டேன். நன்றி. சீதா என்ன சொல்றாங்க? தேன் குளி வித்து அப்படிங்கறாங்க.
4: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர்.
1: ஹாய் ப்ரோ,
4: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
4: சூப்பர் ப்ரோ.
1: ம்,
4: அந்த லைன் சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
4: தேசம் நானம் தேகம் தேய்ந்தொழிந்து தூசி போலே தொலை வீப்பார். கரெக்டா சொல்லிருக்கேன் நினைக்கிறேன்.
1: தொலை, லாஸ்ட் லைன் சொல்லுங்க.
4: தேசம் நானம் தேகம் தேய்ந்தொழிந்து தூசி போலே தொலை தொலை வீர் பார். தொலை வீர் பார்.
1: தொலை வீர்
4: பார். பார் பார், உலகம் உலகம்.
1: ஓ,
4: அப்படியே பாடிட்டான்.
1: இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு ப்ளீஸ், டயர்டா இருக்க. டயர்டா இருக்க.
4: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம், நான் தஞ்சையில இருந்து வள்ளி.
1: தஞ்சை வள்ளி, சொல்லுங்க.
5: தேசம் நானும் தேகம் பேய் பிடித்து தூசி போலே தொலைவில் பார்.
1: பேயெல்லாம் பிடிக்குதா?
5: ஆமா சார், பேயெல்லாம் பிடிக்கும். ஏன்னா பாடின ஆந்திரியாவுக்கும் தனுஷுக்கும் தானே சார் அந்த வரி.
1: ஓகே, பேய் பிடித்து
5: தூசி போலே தொலைவில் பார்.
1: ஓகே, பேய் பிடித்து தூசி மாதிரி தொலைவீங்க.
5: ஆமா.
1: ஓகே, அடுத்த நேயர்.
6: ஐயா வணக்கம். ஐயா.
1: ஐயா வணக்கம். ஐயா,
6: பழைய
1: பாடல் நீங்க கேட்டதுனால உங்களுக்காக ஒண்ணு தரலான்னு யோசிக்கிறேன்
6: நானு.
1: முயற்சி பண்றீங்களா? பழைய பாடல் கேட்ட நேயர்களுக்காக. சரியா, தரலாமா?
6: முயற்சி பண்ண கொடுக்கலாம்.
1: சரி, ஓகே. இந்த மொதல் ரெண்டு வரி பாடுங்க.

0: யாராவது கண்டுபிடித்திருந்தீர்கள் என்றால் லைன்ல வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். உமா தாளம்பூர்.
0: உமா
1: பேகம் தாய்க்கு பேகம்
0: ஆட்டத்திலே வரல, கணக்குல வராது. தேன் குலைத்து பூசிப்பார். சரி நீங்க சொல்லுங்க, ஃபைனல் வரிகள் என்ன?
1: அடுத்த
0: நேருக்கு வாய்ப்பு. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: ஹலோ.
0: சொல்லுங்க. ஐயோ கட் ஆயிடுச்சு. நான் பண்ணல. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நுங்கம்பாக்கம் டேங்க்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜா பேசுறீங்க. வணக்கம் ஐயா.
0: போன் இல்லாம நுங்கம்பாக்கத்துல இருந்து அப்படியே இங்க பீச் வரைக்கும் கேட்டுரும் போலயா? நீங்க அவ்வளவு உற்சாகமா பேசுறீங்களே, போன் இல்லாமே மொட்டை மாடியில நின்று வணக்கம் வணக்கம்னாலே கேட்கும் போலயா?
3: பழைய
0: பாட்டா? அன்பேவா படத்துல அந்த பாட்டு போட்டல, அந்த ரெண்டாவது வரி சொல்லணும் நீங்க.
3: அன்பேவா பாட்டா
0: போடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க, சவுண்ட் வச்சு கேட்டுக்கோங்க.

0: அந்த வரிகள் என்ன ஐயா? அதுதாங்க ஐயா, எனக்கும் நானும் அதை தான், நான் வந்து அந்த ஆயிரத்தில் ஒரு படம் பார்த்ததுலேருந்து எனக்கும் அப்படியே தான். சரி, யார்கிட்ட கேட்குறது, உங்கள்கிட்டலாம் நேரில் கேட்டுக்கலான்னு தான் இன்னைக்கு கேட்கலான்ட்டு முடிவு
1: பண்ணிட்டேன்.
0: ஆமாங்க ஐயா, எவ்வளோ சிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, பாருங்களேன். ஆமாம் பாருங்க. சரிங்க ஐயா, அடுத்த நேரம் நான் கேட்குறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வணக்கம் ஐயா. ஹலோ
2: சார், சத்யா பரமராஜ் சார், கும்பகோணம் பக்கம் ஏப்பத்தூர்.
0: சத்யா சொல்லுங்க
2: சார். ஒரு சின்ன விஷயம் சார், இந்த நிகழ்ச்சி வந்து சார் இந்த ஸ்கூல் லைஃப் ஞாபகம் பண்ற மாதிரி இருக்கு சார்.
0: ஸ்கூல்
2: சார், இப்படி சாருக்கு ஆன்சர் தெரியும், ஸ்டூடெண்ட் தெரியாதுல்ல.
0: ஐயோ,
2: அப்ப போய் இல்ல, நம்ம நம்ம போய் சொல்றப்ப சாரு ஆமா சொல்லுப்பா, இந்த இது இப்படி அது அப்படிங்குவாங்கல்ல சாரு.
0: ஆமா,
2: இந்த
0: வரிகளை கண்டுபிடிக்கல இன்னும், இது அடுத்த வாரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம். வீரதுரை, அரியலூர்.
0: வீரதுரை சொல்லுங்க.
3: தேசம் நாணம் வேகம் தேய் தொழிந்து,
0: எது
3: தூசி தேய் தொழிந்து,
0: தே
3: தொழிந்து தொழிந்து அதாவது தேய்ந்து தொழில் தொழில் தொழிந்துன்னு சொல்லுவாங்க.
0: தொலைந்து, ஓகே.
3: தொழிந்து தொழில்

0: தொலைந்து இல்ல தொழிந்து.
1: ஓ தொலைந்தே இல்ல, ஓகே தொழிந்து மாட்டிக்கிட்டீங்க.
0: தொழிந்து தூசி போலே தொலைவீர்பார், தொலைவீர்பார்னு வரும்.
1: தொலைவீர்பார்,
0: ஆமா
1: ஓகே.
0: ஓகே நன்றி.
1: இன்னும் ஒரு நேயர் வீரதுரையை தொடர்ந்து. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். ம், சொல்லுங்க.
2: போடுங்க சார்
1: உங்களுக்காக மறுபடியும்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? தூசி போல தொலைவீர்கள். அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நானும் பாடல அதான் நான் இருந்தா கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டுன்னு சொல்லிட்டா எப்படி? என்னதான் பண்றது? சரி ஓகே, பதில
1: சொல்லிடுறேன்.
0: நன்றி. லைட்ல இருக்க அப்படியே ரேடியோல கேட்டுக்கோங்க பதில.
1: சொல்லுங்க சார்.

வைரமுத்து எழுதியிருந்தார் இந்த பாட்டை. அவரே எழுதியிருப்பார் ஒரு கவிதையில், இதுவரை நீ என்று கருதிய நீ அழிந்து ஒழிய இனி நீ அல்லாத நீ தான் நீ அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். பெய்யன பெய்யும் மழைன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில். ஓகே, அதே மாதிரி கிட்டத்தட்ட வரிகள் தான் அது. அதில் எனக்கே சந்தேகம், அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா, மொதல் வரி வேசமா தேசமா அப்படிங்கிறது, தேவா வேவா அப்படிங்கிறது, வேசம் தேசம், நாணம் தேகம், தேய்ந்து ஒழிந்து தூசி போலே, தொலைவீர் பார் பார் கிடையாது, தொலைவீர்கால் அப்படின்னு சொல்லுவாங்களே, வாருங்கால் வாருங்கள் சொல்லுவாங்களே, அதையே வந்து நெடில்லா தொலைவீர்கால் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, வேஷம் நாணம் தேகம் தேய்ந்தொழிந்து தூசி போலே தொலைவீர்கள் என்பது கிட்டத்தட்ட சரியான பதில். ஏன்னா எனக்கே வந்து கிட்டத்தட்டன்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த முதல் லைனு தேசமா வேஷமா அப்படிங்கிறது தெரில. அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் ரெடியாகுங்க அடுத்த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இதில் கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னவங்க என்றால், ஃபேஸ்புக்கில் யார் தேன் குளைத்து பூசிப்பாரை தான் ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அப்படி தான் கேட்குது போல். ஓகே, ராஜேஷ் பெரியார் நகரும் அதான் சொல்லியிருக்காரு, தேய்ந்தொழிந்து தூசி போலே தொலைவீர்பார் அப்படின்னு போட்டார் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து. அப்படி போடல, தொலைவீர்கால் அப்படின்னு போட்டிருந்தா கிட்டத்தட்ட அது வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்கன்னு. மாலினி தேவியும் அதை தான் பண்ணியிருக்காங்க, தொலைவீர்பார் அப்படின்னு. அண்ட் இப்போது நாம் அடுத்த கிளிப்பிங்க்கு மூவ் பண்ண போகிறோம். இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்ல போகிற அடுத்த அந்த கிளிப்பிங்கை கண்டுபிடிச்சு என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போவே ரெடி ஆகிக்கோங்க. எது என்றால் அந்த கிளிப்பிங் இதுதான். அண்ட் ஆயிரத்தில் ஒருவனில் இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அதை நான் அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கிறேன். அந்த பாட்டை இன்னொரு முறை நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாட்டு

எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று என்னை திட்டிக் கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஜாலியாகுதுப்பா. இதுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிற சூப்பர் பதிலைகள் எல்லாம் கேட்குறதுக்கு வாட்சா விடாத பாட்டு கேட்டுவாங்க. அடுத்து

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 37 நிமிஷத்துக்கு செம ஜாலியாக விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் பாட்டு விளையாட்டு. இதெல்லாம் இன்னுமா பாட்டை போட்டு அப்படின்னு கேட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா கண்டுபிடிக்க முடியல, 4:40 ஆச்சு, கிட்டத்தட்ட 40 நிமிடங்களாக அந்த ரெண்டு வரியை கண்டுபிடிச்சிருந்தீங்க. அதில் ஆக்சுவலாக அந்த மொதல் வார்த்தை எனக்கே டவுட்டு, நான் கேட்டு சொல்கிறேன் வைரமுத்தவர்கள்கிட்ட. ஓகே, அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த கிளிப்பிங்

0: இந்த பாட்டு நான் மாதம் வர கேட்டப்போ கொட்டு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அப்போ வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே பாடுறது, உங்ககிட்ட கேட்டு கரெக்டான வரிகளோட பாடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க சார். இந்த பாட்டு வரி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப சிரமம் தான், எனக்கே சிரமம்
1: தான்.
0: அடுத்த நேரம் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல சார், அதோட இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுங்க சார்.
0: அந்த ரூல்ஸ் ஒன்றும் இல்லை.
1: சொல்லுங்க சார், எனக்கு சொல்லுங்க.
0: இப்போ நான் போட போற அந்த பாட்டு வரிகளை கண்டுபிடிச்சு சொல்லுங்க.

0: அந்த வரிகள் என்ன? இளங்கோ கிருஷ்ணன் எழுதினது. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஓகேவா,
1: நன்றி. நன்றி
0: நன்றி ஐயா. அடுத்ததாக வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: யார் வணக்கம்? லால் இருக்கீங்க?
2: குமரமங்கலத்துலேருந்து கணேஷ் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார், நீங்க சொல்றதுக்கு சொன்னா திட்ட மாட்டீங்களா?
0: சொல்ல மாட்டேன் சார், அதெல்லாம் இல்ல. நமக்குள்ள என்ன
2: நீங்க சொல்ற பாட்டுக்கு எப்படி சார் சொல்லணும்னா, மேகம் போச்சுங்களா, மின்னல் வந்துச்சா, இடி இடிச்சுதா, மழை வந்துச்சு சார்,
0: அப்படி சொல்லணும்.
2: அவ்வளவுதான் சார். நீங்க சொல்ற பாட்டுக்கு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது சார். ஒரு 12 கிலோமீட்டர் சார். குமரமங்கலம் மா ஆதனூருக்கு இடையில ஒரு பாலம் ஒன்று தடுப்பான கட்டிருக்காங்க சார்.
0: ஓகே ஓகே. சாப்பாடு இப்போ டிஃபனா லஞ்சா என்னன்னு சொல்லிட்டு வரேன், எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, ஜாலியாக சாப்பிடலாம். ஓகேவா?

0: நீங்கள் வாங்க, உங்களுக்கு சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
1: வா, நன்றி. பசிக்கிற நேரத்தில்
0: நல்லா பாலம் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்கு.
1: ஓகே ஓகே, அடுத்த டேயர் அப்புறம் எல்லாம் திட்டுவாங்க.
0: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி நன்றி. உங்கள் பேர்?
0: என் பேர் கணேஷ் சார்.
1: கணேஷ், நான் மறக்கவே மாட்டேன்.
0: சரிங்க சார்.
1: வணக்கம் கணேஷ், சிக்கன் கணேஷ். வணக்கம். ஹலோ, லைனில் தானே இருந்தீங்க, ஏன் கட் பண்ணீங்க? வணக்கம்.
2: மாலையிலையும் வணக்கம்யா.
1: ஐயா வணக்கம்யா.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோப்பால் ஒரு சின்ன விண்ணப்பம்.
1: சொல்லுங்கய்யா.
2: ஏன் சார், பழைய பாட்டுலாம் போட பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் 1957 பிறந்த கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது.
1: நான் போன முறை அந்த மாதிரி பழைய பாட்டு ரெண்டு போட்டு கேட்டேன், அப்புறம் யாருமே வரல.
2: நாங்களும் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா.
1: சரி ஓகே,
2: உங்ககிட்ட பரிசு பாடல் வாங்கணும்னு.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, இது என்ன நோபல் பரிசா என்ன?
2: இருந்தாலும்
1: சரி, இருந்தாலும் ஓகே. இப்போ
2: அப்படின்னு பாட்டு இருந்தா கூட பரவாயில்ல. சரிங்க சார், அடுத்த நம்பருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம்.
1: சரி, உங்களுக்கு அடுத்த வாரத்திலேருந்து நான் வந்து தனியா பழைய பாட்டு, பழைய பாட்டுக்காகவே ஒரு கிளிப்பிங் தனியா தரேன். ஓகேவா?
2: வந்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஆட்டம் பாட்டில் கொண்ட இடத்துல சூப்பர் சூப்பர் சார். நீங்க
1: ஜாலியா இருங்க. நன்றி. வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ.
3: வணக்கம்
1: வணக்கம். வணக்கம்.
3: நாகை மாவட்டம்.
1: நாகை மாவட்டம். ஓகே, ரேடியோ வால்யூம் குறைங்க மாரிமுத்து சார்.
3: சொல்லுங்க.
1: ரேடியோ வால்யூம் குறைங்க. இந்த பாட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு வரிகள் சொல்லுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: முத்தை
0: பருவத்தை திருநகை அத்தி கருவத்தின் அது இல்லையா, இது வேற பாட்டு, இது சினிமா பாட்டு. ஆமா நானே அப்படிதான் பாடிட்டு இருந்தேன் பல வருஷமா. தத்த தர தத்த தர தத்த அப்படின்ட்டு போயிட்டு இருப்பேன் இந்த பாட்டு கேக்குறப்பெல்லாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
1: கணபதி சார்.
0: கணபதி சொல்லுங்க.
1: எனக்கு
0: ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு கேளுங்க.
1: ஓகே ஓகே.

0: கண்டுபிடிங்க. தத்தித்தரதா ரத்தம் வருதா உங்களுக்கா, காதலியா பாட்டிலியா? பாட்டில் வருது. ஓகே ஓகே, நான் பயந்துட்டேன். கொடி வருது, அந்த மாதிரி வருது, ஆனால் முழுசாக வரணும், அதுதான் வரணும். ஆ வரும், ஆனால் வராத மாதிரியே சொல்கிறீங்க கணபதி சார். நன்றி, அடுத்த இருக்கு. ஓகே, தப்பு இல்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அப்படின்னு
0: சொல்லி முடிச்சிடலாம் ஜாலியா.
1: நன்றி.
0: ஓகே, நாலு லைன்ல ரெண்டு லைன் சொல்லிருக்காங்க. ஓகே, வணஜா. வணக்கம்.
2: ஒரு
0: வரி கூட கண்டுபிடிக்க முடியல.
2: சிசினால முடியல சார், குருவால தான் முடியும் சார். குரு இல்ல நீங்க.
0: ஐயோ ஐயா, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க மறுபடியும்.
2: ஜார்ஜ்.
0: ஜார்ஜ், ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்ச

0: நாங்கள் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன். ஓகேவா?
1: ஓகே சார்.
0: நன்றி நன்றி. அத்தனை வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருப்பத்தூர் பண்பலை.
0: பண்பலை
1: நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆர்கெஸ்ட்ரா பற்றி பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க சார்.
1: ஆதியூர் அர்த்தம் சுப்பிரமணி.
0: ஆடியோ
1: ஆதியூர் சுப்பிரமணி.
0: ஆதியூர் சுப்பிரமணி சார், சொல்லுங்கள் சார்.
1: ஆமாம்
0: சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? தெரியல. பரவாயில்ல சார், நம்ம பேசினதே சந்தோஷம். உங்ககிட்ட நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். உங்களுக்காக இது

ஃபேஸ்புக்கில் ஒரு லேயர் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஆனால் அதில் ஒரு 90 மார்க் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறமா பதிலை சொல்லிடலாமா? இல்லை இல்லை, நேயர்கள் வராங்க, வாங்க வாங்க. கட் பண்ணிட்டாரு. சே, உங்களுக்காக நான் பாட்டை கட் பண்ணேன். முட்டை கலக்கி பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 50 நிமிடங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நேயர்களிடம். நேயர்களும் பதிலை எனக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். பொன்னியின் செல்வன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டு வரிகள் என்ன?

0: கண்டுபிடிச்சீங்கன்னா பெரிய அண்ணனுக்கு ஜெயம். உங்களுக்கு கண்டுபிடிக்கிறார்களா? இன்னும் 5 நிமிடம் வரை விளையாடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் இந்திராச்சலேருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
0: பிஎம் சரவணன் சொல்லுங்க.
1: ஆமா சார், நாளைக்கு வந்திருக்கேன்.
0: ஓகே.
1: ரெண்டு லைன் தான் சார் கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: சொல்லுங்க அந்த ரெண்டு லைனை.

0: கொட்டுப்பறை கெட்டொழிங்கிட.
1: கொட்டுப்பறை
0: கொட்டுப்பறை கொட்டொழிந்திட.
1: கொட்டொழிந்திட கெட்டா கொட்டா ஃபர்ஸ்ட் ஒரு முடிவுக்கு வாங்க. கண்ணதாசா ஜேசுதாசா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு மாதிரி இருக்குது.
0: கொட்டுப்பறை கொட்டொழிந்திட சார்.
1: கொட்டொழிந்திட ஓகே.
0: ஆமா சுட்டப்பகை கெட்டொழிந்திட.
1: சுட்டப்பகை போன வார நிகழ்ச்சியில 42 நேயர்கள் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்க. இது ஐயோ இது நமக்கு வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் ஐயோ இது எதுக்கு போய் சொல்லிக்கிட்ட அப்படின்னு யாருமே டயல் பண்ணல. பாதி நேரம் கிட்டத்தட்ட 4:50 வரைக்கும் அண்ட் கம்மியான நேயர்கள் தான் டயல் பண்ணியிருக்கீங்க. அப்படியும் ட்ரை பண்ணி உங்களுடைய தைரியத்தை நான் மிக மிக பாராட்டுகிறேன். யாரெல்லாம் கொட்டுப்பறை கொட்டொழிந்திட சுட்டுப்பகை கொட்டழிந்திட கொச்சக்குடி பட்டத்துருவனின் ரத்தத்தினை கொட்டி பலியிடு சுட்ட பலிபட்ட வழி கேட்டால் ஓம் சங்ககிரி ஓம் சாந்தி சாந்தி என்கிறார் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. அண்ட் ஹரிஹரன் என்ன சொல்கிறாரு, கொத்துப்பறை கொத்துப்பறை கொத்துப்பறை கொட்டு ரத்தச்செரு ரத்தச்செரு வெட்டு பகை பகை பகை டகை டகை கொட்டு பகை பகை கொத்துப்பாறை கொத்துப்பறை அதுக்கப்புறம் பாறை ஆக்கிட்டாரு பாறை மீன். கொட்டொழிந்திட சுத்துப்பகை கெட்டொழிந்திட கொற்ற குடி பட்டதுருவனின் ரத்தத்தினை கொட்டி பலியுது அப்படின்னு அவர் ஒரு முடிவு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
2: வணக்கம் சார். மன்னார்குடி ஆதித்யா ரமேஷ்.
1: மன்னார்குடி ஆதித்யா ரமேஷ் சொல்லுங்க.
2: ஆமா சொல்லுங்க.
1: நீங்க தான் சொல்லணும் இந்த வரிகள் என்ன.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வரிகள் வரிகள் தான்,
1: வரிகள்
0: தெளிவா
1: வரல
0: சார். அது பழங்காலத்து முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம். கட் செய்து விட்டார். அறிகரன் நான் படிச்சுட்டேன் ஆல்ரெடி, நீங்கள் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறத. அண்டு அது கிட்டத்தட்ட அதே தான். பதிலை சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். தேவராளன் ஆட்டம் என்ற அந்த பாட்டு, அந்த பாட்டு வரிகள் என்ன மறுபடியும்?

0: பதில சொல்லிடுறேன், யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்கிறதையும் திரும்ப சொல்லிடுறேன். கொட்டு பறை கொட்டு அழிந்திட, சுட்டுப்பகை கெட்டு அழிந்திட, கொச்சக்குடி பட்டது ஒருவனின் இரத்தத்தினை கொட்டி பலியிடு. சுட்ட பலி கேட்டால் சங்கரி, சுட்ட பலி கேட்டால் சங்கரி, இரத்தத்தினை கொட்டி பலியிடு. வேந்தன் குடி கேட்டால் பூதவி, இரத்தத்தினை கொட்டி பலியிடு. இளையோன் தலை கேட்டால் பைரவி, இரத்தத்தினை கொட்டி பலியிடு. அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு வரிகள். கிட்டத்தட்ட அந்த நாலு லைன் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன். அண்ட் அதில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை மாற்றிருக்கிறதுனால சங்கரி வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே அண்ட் நல்ல ட்ரை அப்படின்னு சொல்லணும். அண்ட் கிட்டத்தட்ட அதை தான் வந்து நேயர்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. அடுத்த வாரம் நான் பழைய பாட்டிலையும் இதே மாதிரி வரிகளை கேட்குறேன், இதே மாதிரியான சில விஷயங்கள் இருந்தேன். எல்லா நேயர்களுமே வந்து கேட்குறது, நாங்கள் புது பாட்டு கேட்குறது இல்லை, அதனால் எங்களுக்கு பழைய பாட்டில் இருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் யாராவது பேரை விட்டுருந்தேன் என்றால், ஃபேஸ்புக்கில் யாராவது நீங்கள் பதில் போட்டிருந்தீங்க என்றால், ஏன்னா நிகழ்ச்சி முடிய போது அதனால் நான் சொல்லலைன்னாலும் அது 6 மணி மேலே சொல்லிக்கிறேன். அண்ட் தேடி பார்த்ததில் இப்போது வரைக்கும் இவங்க மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு நேயர் ஃபைனலாக என்ன சொல்ல வர்றார். வணக்கம்
1: சார். ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டீங்க,
0: முடிச்சாச்சு.
1: அப்படியே போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, எல்லாரும் போய் மீட் பண்ணுவோம்.
0: இதே மாதிரி வரியோட தான் வருவேன் நான்.
1: இல்லை இல்லை சார், பழைய பாட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, பேட்டு மாற்றக்கூடாது.
0: அதுவும் அதுவும் வந்து அது மொதல் 1:30

0: பழைய பாட்டு அப்படி வச்சுக்கலாம்.
1: அப்படியா, சரி ஏதோ பாட்டு செய்யுங்க சார்.
0: ஓகே,
1: இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
0: நன்றி,
1: ஜாலியா சந்திப்போம்.
0: இந்த குழப்பம் தான் ஜாலி சார், உங்களுக்கு அதுதான் புரியல.
1: அய்யோ, நீங்க வேற அடிக்கிற வெயில்ல இது வேறையா?
0: சரி ஓகே,
1: ஜாலியா போயிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே சொதப்பிட்டீங்க.
0: ஓகே ஜாலி,
1: தேங்க்யூ,
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: நன்றி. அடுத்ததாக வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டத்தோட நாம இப்ப இணைய போற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா மாலை 5:55 ஆயிட்டுருக்குங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். பூந்தென்றல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி கேம் ஷோ நேர்களாக நீங்கள் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் எந்த தலைப்பை பற்றி இந்த கேம் ஷோவில் நீங்கள் நேர்கள்லாம் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாக்க, இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இணையதளம் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இருக்குது. நிறையா விஷயத்துக்கு அது வந்து நிறையா பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காலை எழுந்த உடனே நமக்கு வந்து நிறைய பேருக்கு முதல்ல நம்ம அக்கம் பக்கத்தில் யார் படுத்துட்ருக்காங்க, எழுந்துட்டாங்களா, என்ன இதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்குற பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை வணக்கம் அப்படின்னு போடக்கூடியதை ஒரு ஒரு கொள்கையாக வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அது வந்து தனக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் அந்த காலை வணக்கம் போட்டுட்டு ஒரு நேர்மறை சிந்தனையோட கூடிய அந்த காலை வணக்கம் சிந்தனையோடு வணக்கம் அப்படின்னு

ஏஜ் போடுற வழக்கம் இருக்குது. அதுக்கு வந்து பதில் சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த நபரோட பேசுகிறச்சே நீ டெய்லி போடுவேலப்பா அந்த காலை வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, எனக்கு தான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு பாராட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் அவங்களோட பிஸி ஷெட்யூலையும் மீறி அந்த தனக்கு வந்து காலை வணக்கம் மெசேஜுக்கு உட்காந்துட்டு பதில் போட்டுட்டு தன்னோட பிஸி ஷெட்யூலில் அந்த டைமை மிஸ் பண்ணிடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அதை அணுகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நேர்களாகி நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக பேச போகிறீங்க. முதல்ல ஒரு பாடல் கேட்கலாம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்கள் 15 நொடிகளுக்கு உண்டான பாடல், நெஞ்சத்தை கிள்ளாதே அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில், பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: நந்தென்றல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நேரிலாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு காலை வணக்கம் அப்படின்னு வரக்கூடிய மெசேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த மாதிரி அணுகுமுறை பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம். முதல் நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து? கும்பகோணம். சொல்லுங்க. ஒரு விதத்துல அது நல்லதுன்னு சொல்லலாம். ஆனா வந்து இணையதளம் மூலமா நிறைய விஷயங்கள், உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு, நமக்கு சந்தர்ப்பம் அப்படிங்கறது வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: பானு மேடம், ஆவடியில இருந்து பானு பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க
1: மேடம். நான் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்றதே இல்லைங்க மேடம்.
0: ஓ,
1: வாட்ஸ்அப்னா அதுல எல்லாமே இருக்கு, பல விஷயம் நிறைய இருக்கு, கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. அதுக்காக நான் வாட்ஸ்அப் எடுக்கிறதே இல்லை மேடம். காலையில யாராவது நேர்ல பார்த்தோம்னா வணக்கம் சொல்லிட்டு அவ்வளவுதான்.
0: நேர்ல பாக்கறச்சு அது ஒரு தனி விதமான, ஒரு நமக்குன்னு ஒரு சொந்தம் இருக்காங்க, ஒரு நண்பர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, நீங்க அந்த அணுகுமுறையில இருக்கீங்க. ஓகே, நன்றி மேம். ஓகே
1: மேடம், நன்றி.
0: ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சி இருந்து எட்டயபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: இல்ல தலைப்பு கேக்குற, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நம்ம, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களா?
2: இல்ல, யூஸ் பண்றது இல்ல. انا பாப்பேன்.
0: என்னது யூஸ் பண்றது இல்ல பாப்பேனக்க?
2: இல்ல, அதாவது நம்ம அனுப்பு தெரியாது, انا அந்த இத பார்த்து படிப்பேன் அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு வர மெசேஜ் நீங்க பாப்பீங்க?
2: பாத்துக்க பாத்துக்க, மத்தபடி மேல அனுப்பு தெரியாது.
0: ஓகே, இல்ல இப்ப மெசேஜ் வரும், மெசேஜ் வருதுன்னு காலையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புற பழக்கம் இருக்கு. உங்களுக்கும் யாராவது அனுப்புவாங்க இல்லையா?
2: நிறைய பேர் அனுப்புவாங்க, நிறைய பேர் அனுப்புவாங்க. ஏமா, நம்பர் உள்ளவங்க கரெக்டா அனுப்புவாங்க. நான் பார்த்தா திருப்பி அனுப்புறேன்னு சொல்லுவேன், மறுநாள் அவங்க சொல்லுவேன்.
0: அதுல ஏதாவது அவங்க கோட் பண்ணி எழுதிருந்தாங்கன்னாக்கா நீங்க அதை சொல்லுவீங்க.
3: ரம்ஜானுக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்துமஸுக்கு, தீபாவளிக்கு இது மாதிரி நேரத்துல தான் வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ் பண்ணுவேன்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம்ல இருந்து ராமானுஜம் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க. தலைப்பு தெரியுமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: வாட்ஸ்அப், அதாவது மொபைல் இருக்கு இல்லையா, கைபேசி இருக்கு இல்லையா, கைபேசியில வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணுவீங்களா?
4: நான் வரத மட்டும் படிக்க மாட்டேன், அனுப்ப தெரியாது மேடம்.
0: வரத படிப்பீங்க இல்லையா? காலையில நிறைய பேர் உங்களுக்கு காலை வணக்கம், இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் போடுவாங்க இல்லையா? போடுவாங்க இல்லையா? அதை எப்படி நீங்க அணுகுவீங்க? அவங்கள நேர்ல பாக்கறச்சே நன்றி, என்ன ஞாபகம் வச்சுட்டு நீ எனக்கு காலை வணக்கம் போட்ட, நன்றி அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, நன்றி. ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு ஒரு பாடல் கேட்கலாம் நம்ம. வணக்கம்.
5: வணக்கம்மா, பத்மாவதிமா, நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க. தலைப்பு தெரியுமா?
5: தெரியுமா,
0: சொல்லுங்க.
5: எனக்கு நான் அப்பாவிடம் பேசுவேன்.
0: சரி, ஓகே, நன்றிம்மா.
5: நன்றிம்மா.
0: ஓகே, சரி, நம்ம அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம்.

சைதன்யம், எஸ் ஜானகி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில், 4 நிமிடங்கள் 50 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்.
1: கவிதை உலகம்.

0: பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் வந்து பாடல் கேட்டோம். அந்த பாடல் முடிகிற தருவாயில் வந்து நாம் வந்து நேயர்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஒரு நேயர் வராங்க. வணக்கம்.
1: ஆ மேடம் வணக்கம். பாஸ்கர் டீனர்லேருந்து மேடம்.
0: ம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க
1: மேடம். என்ன கூட மேடம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறத பார்ப்பேன், ஆனால் அது திரும்பி அனுப்புறதுக்குலாம் அவ்வளோ தெரியாது. ஆனால் அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போட்டோங்க அனுப்புவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, ஏதாச்சும்
0: இல்லை அந்த மாதிரி மெசேஜ்லாம் வருது இல்லையா? என்ன தலைப்புன்னு காலை வணக்கம்னு போடுறதோட கூட நிறைய பேர் நிறைய நல்ல விஷயம்.
1: அதுதான்
0: அதுதான் அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா. அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறை. நீங்க உடனே போன் பண்ணி பேசறச்சே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? பாரு, இதுதான் எதிர்பார்த்தேன்
1: நான்.
0: நன்றி. அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சுதா மேடம். வணக்கம் மேடம். ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
0: யார் பேசுறீங்க?
2: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க
2: மேடம். வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க மேடம், அவங்களுக்கு திருப்பி நான் வந்து போன்ல வந்து நன்றி சொல்லுவோம் மேடம்.
0: ஓகே, நீங்க வாட்ஸ்அப்ல பதிலுக்கு எதுவும் அனுப்ப மாட்டீங்க?
2: என்ன
0: தெரியுமா, இது ஒரு நல்ல விஷயம், பட் இதுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன காலங்காத்தால ஃபோனில் உட்காந்துட்டு இருக்கீங்க, வந்த மெசேஜுக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த வேலையை பண்ணலாமே அந்த வேலையை பண்ணலாமேலாம் சொல்லியிருக்காங்களே அவங்கள. அந்த இல்லை, அதனால உங்களோட காலை ரொட்டீன் மாறிடும் இல்லையா? அதனால வீட்டில் வந்து ரொம்ப நல்ல விஷயம். சரி, நல்லது.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். மதுரை மேலூர் கோட்டமத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க, தலைப்பு தெரியுமா?
3: தலைப்பு வாட்ஸ்அப்ல வர்றத பாக்க பார்த்து நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறீங்களா?
0: பேசுறீங்களான்னு நான் கேட்கல, அது நீங்க எப்படி அணுகுறீங்க? சில பேர் வந்து நன்றி அப்படின்ட்டு பதில் போடுவாங்க, சிலர் வெறும்னா கை கூப்பிட பொம்மையை அனுப்பிச்சிருவாங்க, சிலர் வந்து சிரிக்கிற மாதிரி பொம்மை அனுப்பிச்சுடுவாங்க, இந்த எமோஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிரிக்கிற பொம்மையை அனுப்புவாங்க, நன்றின்னு கை கூப்பிட பொம்மை அனுப்புவாங்க, சிலர் பதிலுக்கு அவங்கள மாதிரியே அவங்க ஸ்டைல்லையே இன்னொரு இந்த எழுத்துக்கள் போட்ட ஒரு மெசேஜ் அனுப்புகிற வழக்கம் உண்டு. இப்போ முன்னாடி பேசின நேயர் சொன்னார், நான் உடனே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லுவேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை. நீங்கள் எப்படி
3: அனுப்புறீங்க? எனக்கு ஒரு நண்பர் டெய்லி அனுப்புவார், அவர் நல்லதா இருந்தா அவருக்கு வந்து அந்த அப்படி கை கும்பிடுற மாதிரி நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு அனுப்புவேன். அதே மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இது வந்துச்சாக்க அவருக்கு அனுப்புவேன்,
0: அவ்வளவுதான்.
3: நேர பார்த்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. அவரு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அனுப்பிட்டு
0: இருக்காரு.
3: பாக்குறதும் இல்ல பேசுறதும் இல்ல, ஒன்லி வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாரு.
0: அதான் நேர்ல பாக்கணும்னு அவசியம் இல்ல, போன் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப் கால் பேசலாம் இல்லையா?
3: போன் பண்ணி எப்பயோ ஒரு வேற பொதுவா நிகழ்ச்சியா பேசும், இந்த வாட்ஸ்அப் அனுப்புற நிகழ்ச்சியை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல.
0: சரி, ஓகே, நன்றி.
3: நன்றி.
0: அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பள்ளத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
4: எனக்கு மேடம் காலையில வாட்ஸ்அப்ல வந்து ஆயினு வந்தா நான் இனிய காலை வணக்கம் சொல்லி அனுப்புவோம் மேடம்.
0: எல்லாருக்கும், யாரெல்லாம் உங்களுக்கு காலையில அனுப்புறாங்களோ மெசேஜ் எல்லாருக்கும்.
4: ஆமா, ரெண்டு பொம்மை படம் போட்டு வரும், ரோசாப்பு படம் போட்டு வரும், இது விதமா வரும்.
0: அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு, இல்ல இல்ல அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு
4: ஒரு 7 மணிக்குள்ள நான் எல்லாருக்கும் காலை அன்னைக்கு சொல்லிடுவேன்.
0: அந்த டைத்துல வீட்டுல உங்களுக்கு மத்த வேலைகள் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துப்பீங்களா? காலை 7 மணினாக்க வீட்டில் இருக்கிறவங்க, வெளியில போகணும், ஸ்கூலுக்கு போற பசங்க, வேலைக்கு போறவங்க, அந்தவங்களுக்கெல்லாம். ஹலோ.

0: ஆமா ஆமா ஆமா.
1: ஓ சரி, ஓகே, நன்றி. ஆ ஓகே ஓகே. அடுத்த நேயர் வணக்கம். இந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம அடுத்த நேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: மேம். நான் வந்து எனக்கு யாராவது குட் மார்னிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போட்டா, நானும் மறுபடியும் குட் மார்னிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போட்டுட்டு தேங்க்யூ சோ மச் அப்படின்னு போடுவேன் மேம். நான் அவ்வளவு ஒரு பிஸியான ஸ்கெட்யூல்ல நம்மள பத்தியும் யோசிச்சு ஒருத்தவங்க குட் மார்னிங் போட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ நானும் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுத்து வடிவா போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு போடுவேன் மேம். சேர்த்து
1: போடுவீங்க? அதுக்குன்னு டைம் வச்சுருக்கீங்களா? டெய்லி காலை இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து நான் வர வாட்ஸ்அப் கால்க்குலாம், ஐ மீன் வாட்ஸ்அப் மெசேஜுக்குலாம் நான் அந்த ரிப்ளை போடுற டைம் அப்படின்னு வச்சுட்டுருக்கீங்களா?
2: இல்ல மேம், எனக்கு மேக்ஸிமம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா 10 ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளதான் எப்போ நான் மெசேஜ் பாக்குறேனோ டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதனால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணறதுல ஒரு 5 மினிட்ஸ் தான். எப்போ டைம் கிடைக்குதோ உடனே போட்டுருவேன் மேம்.
1: ஓ ஓ சரி, ஓகே, நன்றி. இன்னொரு நேயர் வந்திருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம பேசுறது கேக்கும்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் கும்பகோணத்துல இருந்து அம்மா சித்திரம் கோவி கண்மணி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: வாட்ஸ்அப்ல வந்து குட் மார்னிங் சொல்றது உடனே ரெகுலர் தான் மேடம். ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் சொல்லுவோம், ரெண்டு பேர் ரிப்ளை பண்ணுவாங்க உடனே.
1: உங்களுக்கு யாராவது போட்டாங்கன்னு?
3: எனக்கு போடுறவங்களுக்கு நான் ரெகுலர் ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் சொல்லிப்போம். எனக்கு போடுவாங்க, ரெண்டு பேருக்கு நான் போட்டுருவோம்.
1: உடனே போட்டுருவீங்க?
3: உடனே போடுவாங்க.
1: என்ன வெறும் காலை வணக்கம்.
3: அவங்க அவங்க போட்டாலும் போடலாம், நான் முன்னாடி போட்டுருவேன்
1: மேடம். ஓ சரி சரி, ஓகே, நன்றி நன்றி.
3: ஓகே, தேங்க்யூ.
1: ஏன் இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னாக்க, இது நல்ல பழக்கம் ஆக்சுவலாக. காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஞாபகம் வச்சுட்டு போடுறாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட விருப்பப்பட்டியலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். அடுத்த நாள் நமக்காக இருக்குது, இந்த நாள் நாம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களோட உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளையும் மதித்து அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கனாக்க, அந்த செய்தி மூலமாக நம்மளோட அந்த காலை பொழுது, மேபி அதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்கக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையா, சனி ஞாயிறு ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ஐயோ என்னடா அது அப்படின்னு இருக்கும். அந்த டயத்தில் நம்மளை வந்து உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையோட காலை வேளையில் நம்ம நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒரு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்னு அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அறியாமல் நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு உட்காந்துட்டு பதில் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது டைம் வச்சுக்கிட்டு போடுறவங்க, இப்போ ஒரு நேர் சொன்னாங்க வர வர நான் உடனே உடனே போட்டுருவேன், இப்போ காலையில் 8 மணிக்கு ஒருத்தர் போட்டார்னா அவருக்கு உடனே போட்டுருவேன், 10 மணிக்கு ஒருத்தர் போட்டார்னா அவருக்கு உடனே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை. பட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படிங்கிற போடுற மெசேஜஸ்லாம் அப்படிங்கிறது நிறையா இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து நிறையா வளர வளர நமக்கு அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எல்லாருமே ஒரு ஜாலியாக ஒரு பொம்மையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறச்சு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேறு வருது இல்லையா, எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். ஏய் பாரு, நேற்றுக்கு நம்ம நண்பர் வந்து நமக்கு காலை வணக்கத்துக்கு வந்து இந்த பொம்மை போட்டார்ல, நாமும் இதை ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னு நம்மளே அறியாமல் நாமும் அந்த தொழில்நுட்பம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிறத, வாழ்க்கையே வந்து என்னங்க ஆக்சுவலாக நம்ம எந்த விதத்தில் நம்ம வந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறோங்கிறது நாம் அணுகக்கூடிய அந்த முறையில் தான் இருக்குது. நல்ல விதமாக நாம் அணுகினோம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி பேசுறேன் மேடம்.
1: ஓகே, வண்டி ஓட்டிட்டு பேசுறீங்களா
4: பேசுறேன்.
1: ஓகே ஓகே, புல்லட் சவுண்ட் கேட்டது, வண்டி ஓட்டிட்டு மொபைல் பேசாதீங்க, நிறுத்திட்டு பேசுங்க. நீங்க புல்லட்
4: ஓட்டுறீங்கன்னாக்க
1: சொல்லுங்க
4: மேடம். எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய அனுப்பிச்சுடுவாங்க.
1: அதாவது நீங்க டைம் வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப் பாக்குறது நைட்டு தான் பாக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை பார்க்க கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் டைம் வச்சுருக்காங்க, அந்த டைம் வச்சுக்கிறதுங்கிறது நிஜமாவே நல்ல விஷயம் ஆக்சுவலா வந்து, ஏன்னா அதுக்குள்ள

நம்ம அடிமையாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அறியாமல் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது ஒரு சவுண்டு லைட்டாக சவுண்டு, ஹே நம்ம வாட்ஸ்அப்பில் யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்கப்பா டக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அது நம்மளை வந்து ஒரு அடிமையாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விதத்தில் பார்த்தா அது வந்து நமக்காக மெசேஜ் யாரோ போடுறாங்க என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், உடனே பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தருணத்துக்காக அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காகவும் அந்த வாட்ஸ்அப் பார்க்கலாம். இனியோ இந்த காலை வணக்கம் அப்படின்னு போடுற போடுற நம்ம உறவுகளுக்கும் நம்ம நட்பு வட்டத்திற்கும் நாம் எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம், பாடல் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிற நேயர்களுக்காக அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்துன்னு கேட்டிங்கன்னா உல்லாச பறவைகள் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜென்சியோட குரலில், பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் 4 நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு உண்டான பாடல்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:32:25 ஆயிட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருமருள் தாலுக்கா 51 இருந்து ஆறு காத்துலையும் புதிய நேயர்.
0: ஓ வாழ்த்துக்கள், வருக வருக. அதாவது
1: 40 கேட்டிருப்பேன் எஃப்எம் காரைக்கால் இருந்து. இப்ப சென்னையில இருந்து இப்ப கும்பகோணம் எஃப்எம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு, பொதுதனைக்கு நல்லா கேக்குறோம்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
1: அதாவது இந்த வாட்ஸ்அப் வந்து ரொம்ப அவசியமானது இந்த கொரோனா காலத்துலதான் மேடம் எனக்கு.
0: இல்ல இப்போ காலை வணக்கம்க்கு நீங்க எப்படி அதை அணுகுறீங்க அப்படின்னு?
1: வணக்கம் போடுறது வந்து நம்ம காலையில இருக்கிறோம் எழுந்துட்டோங்கிற ஒரு அடையாளமாவே அதுல தெரியும். ஆமா, அவர் இருக்கிறாரு, அவர் வந்து எழுந்துட்டாரு, இருக்கிற ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறது அந்த காலை வணக்கம் தான். இன்னைக்கு காலகட்டம் எல்லாரும் தனிமையில இருக்காங்க, எல்லாருக்கும் போன் இருக்கு, அவங்கவுங்க தனித்தனியா தூங்குறாங்க. அதுல நம்ம வந்து உடனே நம்ம எழுந்தோடனே நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 பேராச்சும் இருக்கும். நான் ஒரு 10 பேருக்காச்சும் போட்டுருவோம் காலையில, நம்ம ஒரு படத்தை போட்டு காலை வணக்கத்தை
0: தெரிவிச்சிருவோம். நமக்குன்னு 10 பேர் இருக்காங்கன்னு ஒரு மகிழ்ச்சி இல்லையா?
1: அவசியமானது காலை வணக்கம் தெரிவிக்கிறது நல்லது, நல்ல ஒரு இதுதான் மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து பிரபாகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: காலை வணக்கம் பண்றேன் மேடம். காலையில ஒரு 3:30-4 எழுந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பிரபாகரன் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அது நான் காலையில முதல் பேச வந்து நம்ம முகம் அவங்களுக்கு நினைப்பு வருதுங்க, அது ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கும். நமக்கு ஆர்ஜி மேடம் சார்னா இருக்காங்க எஃப்எம் சொல்லுவாங்க, அவங்களாம் காலையில குட் மார்னிங் பிரபான்னு போடும்போது தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அனுப்புறவங்களே, அது ஏகப்பட்ட சந்தோஷத்தை வெளி.
0: நமக்குன்னு இவ்வளவு உறவுகள், இவ்வளவு நட்பு வட்டாரம் இருக்குங்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம்.
2: ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4:55 எல்லாம் போவாங்க, அதுக்கு முன்னாடி மெசேஜ் வரும்போது பார்த்தோம்போது எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா இருக்கும். காலையில முதல்ல நம்ம முகத்துக்கு நம்ம பிரபாகரன் நினைப்பு வந்து அவங்களுக்கு வருதுங்கல்ல காலையில எழுந்திருச்ச
0: உடனே,
2: அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க.
0: ஓகே ஓகே, பதிலுக்கு நீங்க அவங்களுக்கு போடுவீங்களா?
2: இருக்கிறாங்க இருந்தாலும் நன்றி.
0: ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
3: இருங்க, நான் அதுல
0: போயிடுறேன்.
3: நான் வன்சலா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: எனக்கு போன் சின்ன போறது, அது வாட்ஸ்அப்லாம் கிடையாது மேம். நானா காலையில ரேடியா கேட்பேன், காலை வணக்கம் 5 இருந்தே ரேடியா கேட்பேன், பக்தி பாடல் அதெல்லாம் கேட்பேன். எனக்கு போன் வாட்ஸ்அப் இல்லை, எங்க பாப்பா வந்தா போட்டு காமிப்பா.
0: ஓ சரி, ஓகே, நன்றிமா. ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். அன்பும் மேடம், எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர்.
0: சொல்லுங்க.
4: வாட்ஸ்அப் ஏஜென்ட் மேடம். வாட்ஸ்அப்ல எனக்கு பர்த்டே விஷஸ் ஒரு 300 வரும். இப்ப ஐ அம் நாட் யூஸ் டு ஐ ஹவ் கிவன் அப். அதுல வந்து நிறைய சிறு கதைகள் எல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் மேடம் வாட்ஸ்அப்ல, திடீர்லாம் கலந்துகிட்டு
0: இருந்திருக்கேன்.
4: 3 எழுந்தெல்லாம் அந்த என்ன செய்தி வந்து 2019 வரலாம் பார்ப்போம். 300 பேரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வாழ்த்துவாங்க, 300 பேரும் வாழ்த்துனாங்க மேடம்.
0: இல்லனா தினமும் வந்து காலை வணக்கம் வரும் இல்லையா, அதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். பிறந்த நாள்ங்கிறது வருஷத்துல ஒரு நாள் தான் வரும், தினமும் நம்மளை மதிச்சு நம்மளை நினைவுல வச்சுக்கிட்டு காலை வணக்கம் சொல்றாங்க நமக்குன்னு சில உறவுகள் நண்பர்கள், அவங்களோட மெசேஜ் நீ

0: மேடம் வாட்ஸ்அப்ல ஸ்கூல்ல எஸ்எல்சி படிச்சவங்க
1: வணக்கம் மேடம்
2: திருப்பத்தூர் பிரேமகுளம் சிவகுமார்
1: சொல்லுங்க
2: மேடம். காலை வணக்கம் வந்து நம்ம அனைவருக்கும் அனுப்பலாம் மேடம், ரொம்ப ரொம்ப நல்லது, மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதனால எனக்கும் நிறைய பேர் காலை வணக்கம் அனுப்புவாங்க, நானும் ரிப்ளை பண்ணுவேன், நானும் வணக்கம் அனுப்புவேன் எல்லாருக்கும்.
1: உடனே உடனே அனுப்புவீங்களா இல்ல அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுட்டு
2: அனுப்பணும்? அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
1: என்னப்பா மொபைல் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு
2: மொபைல் வச்சுட்டு அதுக்குன்னு மொபைல் ஃபுல்லா பாத்துட்டே இருக்க
1: கூடாது,
2: பாத்துமா ஒரு அவ்வளவுதான் பாத்துட்டு வச்சிடணும். அந்த மாதிரி தான் யாரு அதுக்கான மொபைல் அதிகமா யூஸ் பண்ண கூடாது. ஆமா எல்லாருக்கும் நல்லது அது, மத்த எல்லா நேரத்துக்கும் நான் சொல்றேன்.
1: ஓகே நன்றி. முகநூல்ல பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம், எங்களோட பதிவுகளை படிக்க மாட்டீங்களான்னு கேக்குற நேயர்களோட பதிவுகளை நாம இப்ப படிக்கலாம். நடராஜன் சுப்பையா புத்தகம்ல இருந்து இனிய மாலை வணக்கம் அன்பு சகோதரி, நல்ல தலைப்பு வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப் ஒரு சில குறிப்பிட்ட பெயர்களுக்கு மட்டும் காலை வணக்கம் சொல்லியே ஆக வேண்டும், இல்லை என்றான் அருமையான தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாரு நிறைய பேர் போட்டிருக்காங்க, பொன்னேரி மிமிக்ரி கலீல் அகமது அவங்க வந்து நிகழ்ச்சி அருமை, உங்களுக்கு என்னுடைய நண்பன் முனி கிருஷ்ணன் அவரும் கேட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டிஆர் மோகன்ராஜ் அவங்களும் வந்து சிறப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேற யாரு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, காலை நேரத்தில் நான் எந்த பதிவுகள் போடுவதாக இருந்தாலும் முதலில் காலை வணக்கம் என்பதை போட்டுவிட்டு தான் பதிவுகளை போடுவது எனது தினசரி வழக்கம். எனக்கு எந்த விதமான பதிவுகள் வந்தாலும் உடனடியாக பதில் போடுவது எனது கடமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்புறம் ஹரிஹரன் வந்து காலை வணக்கம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஸ்லோகம் எழுதி கடவுளின் படத்தை போடுவார்கள், அவர்களுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சூரியமூர்த்தி காலையில் சமையல் வேலை இருக்கிறது, வாட்ஸ்அப்பை கவனிக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், அதை எப்படி மெசேஜா போடுவாங்களாமா இருங்க கே பார்க்கலாம் என்று நான் பதில் அளித்து விடுவேன். ஓ இதை அவங்க மெசேஜாக போடுறாங்களாம், ஓகே. ஸோ அடுத்த முறை அவங்க அனுப்ப மாட்டாங்க, இதுதான் என்னுடைய பாலிசி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதை நீங்கள் மெசேஜாக போடுறதுக்கு பதிலாக அந்த நட்பு வட்டத்திற்கோ உறவு வட்டத்திற்கோ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது, அடிக்கடி நம்ம ஃபோன்லலாம் பேசினோனாலே உறவுகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கோபி அவங்க வந்து வேறு ஏதோ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போட வேண்டாத விஷயங்கள்லாம் போடுற நேயர்கள் தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்க முடியும் உங்ககிட்ட. உங்களுக்கே தெரியணும் எப்படி போடணும், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் அப்படின்னாக்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சாந்தி ரமேஷ் இனிய மாலை வணக்கம் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து பேரை மாற்றி சொல்லிவிட்டு அதனால் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ரெட் ஹில்ஸ் அயாத் பாஷா, முடிந்தவரை வாட்ஸ்அப் பயன்படுத்தாமல் இருப்பது நன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இந்த காலத்தில் நடைமுறையில் நடக்கும் தெரியல, ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இணைப்புகள் நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இந்த இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்பு ஐனாவரம் டெய்லர் அவங்க

வந்து நிகழ்ச்சியின் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நண்பர்கள் போடுவார்கள், அதை பார்ப்பேன். நான் அடிக்கடி ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். ஏதாவது பேட்டர்ன் ப்ளவுஸ் தைத்தால் போடுவேன். நிகழ்ச்சி அருமை. ஓஹோ, அவர் வந்து புதுசாக ஏதாவது ஒரு டிசைனில் ப்ளவுஸ்லாம் தைச்சோன்னே அதை அவரோட ஸ்டேட்டஸில் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவரோட அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது இல்லையா? அதனால் மேலே போயிட்டு தயாலன் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணிகணேசன் என்ன சொல்கிறாரு, எனக்கு தினமும் காலையில் 10 நண்பர்கள் மெசேஜ் மூலம் காலை வணக்கம் கூறுவார்கள். மறக்காமல் நானும் பதில் வணக்கம் கூறுவேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் திடீரென்று வணக்கம் போட மறந்துவிட்டாலும் நான் போட்டு விடுவேன். நான் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் போடுவதற்கென்று 15 நிமிடங்கள் செலவழிக்கிறேன். இது காலை கடமைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கார். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, யாராவது போட மறந்துட்டாங்கன்னாக்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இவர் அவங்களுக்கு போடுவாங்களாம். ஸோ அது என்னையும் நீ ஞாபகம் வச்சுட்டு போடுறப்பார் அப்படின்னு இவரும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அவரும் அவங்களும் இவர் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் போடுறாங்கிறச்சே அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க வந்து நிகழ்ச்சியில் ஒழித்த சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. இன்னும் நிறைய நேயர்கள் போட்டுட்டு இருக்காங்க. நாம ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல்? இந்த பாடல் கேட்டுட்டு மற்ற நேயர்களோட பதிவுகள் நாம படிக்கலாம். ரிஷி மூலம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில், இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1980 ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு சில படங்களின் பாடல்கள் தான் நாம கேட்டுட்ருக்கோம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல், அதாவது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம் சார்ந்த எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய அந்த புலனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வார்த்தை இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய காலை வணக்கம் அப்படிங்கிற பதிவுகளுக்கு நீங்கள் எப்படி அணுகுவீங்க அதை தினந்தோறும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: திருபுவனம் சேஜர்மா, நல்லா இருக்கீங்களா?
0: திருபுவனம்ல இருந்து
1: சேஜர்மா.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: என்ன வாட்ஸ்அப்ல,
0: அதாவது வாட்ஸ்அப்ல தினம்தோறும் நம்மளையும் மதிச்சு காலை வணக்கம்னு நிறைய பேர் போடுவாங்க இல்லையா? அதுக்கு நீங்க எப்படி அணுகுவீங்க அந்த மெசேஜ் வந்த உடனே? அச்சா, இவனுக்கு வேற வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆஹா, என்னையும் மதிச்சு எனக்கு வந்து தினந்தோறும் காலை வணக்கம் போடக்கூடிய உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களோட மெசேஜை பார்த்துட்டு உத்வேகம் அடையக்கூடியவர்கள் இருக்காங்க. நீங்க அதை எப்படி அணுகுவீங்க?
1: அதான்மா, என்ன மதித்து இந்த இது வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம்.
0: எப்படி தெரிவிப்பீங்களா நீங்க? பதிலுக்கு மெசேஜ் போடுவீங்களா?
1: போடுவோம்மா.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
1: போடுவோம்மா.
0: ஓ,
1: அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா.
0: நன்றி சொல்லுவீங்க, அதாவது நன்றி அப்படின்னு வார்த்தையே பதிவிடுவீங்களா இல்ல பொம்மை கை கூப்பிட பொம்மையை போட்டு விட்டுருவீங்களா? ஏன்னா கை கூப்பிட பொம்மைங்கிறது ஒரு ஒரு ஓரளவுக்கு தான் அந்த உறவு முறைக்கு வரும் இல்லையா? நன்றி அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்னும் ஜாஸ்தி பலப்படுத்தும் நம்மளோட உறவை இல்ல.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: மேடம். இனிய மாலை வணக்கம். கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார்.
0: சொல்லுங்க சார்.
2: மேடம், முன்பெல்லாம் அந்த காலை வணக்கம் வந்து இரவு வணக்கலாம் எதுவும் அனுப்புறாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு பதிவுல பார்த்தேன் மேடம், காலையிலும் இரவிலும் வணக்கம் உங்களுக்கு பதிவு அனுப்புவது வந்து சம்பிரதாயத்திற்கு அல்ல, உங்களை தினந்தோறும் அவர்கள் நினைப்பதற்காக சொன்னாங்க பாத்தீங்களா. அன்னையில இருந்து நான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பதில் வணக்கம் டெய்லி ஒரு 15 பேருக்காவது பதில் வணக்கம் போட்டுருவேன் மேடம். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நான் பணியாற்றுகின்ற அரசு துறையில பணியாற்றி இருந்தேன். அப்ப ஒரு உயர் அதிகாரி மேடம், அவங்களால நான் உட்கார கூட பேச முடியும்னு தான் பேசுவேன். அப்படியே இன்னைய வரைக்கும் காலையில எது எப்படி நான் பதில் வணக்கம் போடலன்னா கூட ஒரு சில நேரங்கள்ல தவிர்த்து நான் அவங்க வந்து வணக்கம் சொல்றத வந்து இன்னைய வரைக்கும் நிறுத்தாம அமைச்சிட்டு இருக்காங்க.
0: நம்மள ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம்,
2: பெரிய சிறப்பு, பெரிய சிறப்பு. எதுல பார்க்க முடியல, அதுக்காக புலன வழியா நம்மளுக்கு வணக்கம்
0: பண்றேன். அதுதான் அதுதான். நன்றி,
2: வாழ்த்துக்க. நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க.
3: அதாவது என்னோட அந்த வானொலி தம்பிகள் எல்லாம் போட்டு விடுவாங்கப்பா காலையில. முன்னக்காடு பாபு, தூத்துக்குடி மாவட்டம் முன்னக்காடு பாபு தம்பி காலையில வணக்கத்தை சொல்லிடுறான். அன்னைக்கு உள்ள விசேஷங்களையும் சொல்லிடுறான். உனக்கு வந்த நாளு, அம்பாளுக்கு வந்த நாள், இந்த விழாக்கள்லாம் வந்து இந்த விழாக்கள் இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்ல அதையுமே நான்

0: லேட்டாதான் பாத்தேன். காலையில மொபைல் பாக்குற பழக்கம் கிடையாது. காலை எழுந்திரிச்ச உடனே பல வேலைகள் இருக்கு இல்லையா, கடமைகள்லாம் அதெல்லாம் முடிச்சிட்டு இந்த நிதானமா ஒரு 9 மணி வாக்கில கொஞ்ச நேரம் கிடைச்சிச்சுன்னா உட்காந்து பாப்பேன். அந்த தம்பி அப்புறம் இன்னும் வானொலி நேயர்கள் நிறைய தம்பிய நண்பர்கள் தோழிகள் எல்லாருமே வணக்கம் போட்டு விடுவாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகும். ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது ஒரு மன அமைதி கிடைக்குது இல்லையா. ஆனா போடுறவங்க பூராமே காலையிலேயே எழுந்திருச்சு காலையிலேயே போட்டு காலையிலேயே பாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காலையில எத்தனையோ நம்ம எழுந்திரிச்சு இயற்கைகளை நம்ம நேசிக்கலாம். பழனி மரம் செடி குருவி எழுத்தாப்புல உள்ள மரங்கள் அங்கே நம்ம பறக்கிற பறவைகளை பாக்கணும். அப்புறம் மேல வானத்துல சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். பிரபஞ்சங்களை நேசிக்கணும். பிரபஞ்சங்கள்கிட்ட நம்ம என்னென்ன நம்மளுக்கு வேண்டுதல் இருக்குங்கறத அடுத்து சொன்னா போதும். பெரியவர்கிட்ட சொல்றதை விட பிரபஞ்சங்கள்கிட்ட நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன். அதையும் எனக்கு எப்பவுமே உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
1: இது உங்களோட அணுகுமுறை.
0: இயற்கைக்கு இயற்கைக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாம்.
1: அதனால
0: இயற்கையை முதல் நேசிப்போம். அதுக்கப்புறம் இதுகளை எல்லாம் எடுத்து பார்த்து போட்டு விடுறத போட்டு விட்டா எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி தரும், உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமும் தருங்கிறத கேட்டிருக்கிறேன்.
1: நன்றி. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் இயற்கையை நேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இயற்கையை மீறி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டான விஷயம்தான். நம்ம எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேயர்கள் நிறையா பதிவுகள் போட்டிருக்காங்க. ஒரு சிலது படித்தோம் இல்லையா, பேலன்ஸ் இப்போ படிச்சிடலாம். நட்ராஜன் சுப்பையா அவரது படித்தாச்சு. ஓகே. பிரமீலா தமிழ்ச்செல்வன் கரெக்டாக சொன்னீங்க மேடம், எனக்கும் மெசேஜ் அனுப்புவதை விட ஃபோனில் பேசுகிறது தான் பிடிக்கும். நாம் அனுப்பும் சில மெசேஜஸ் தவறான புரிதலாகிவிடும். எந்தவித தயக்கமும் இன்றி என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து பேச சொல்லுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. இவர் என்ன போட்டிருக்காரு, யார், நட்ராஜன் சுப்பை. 1980 வெளியான ரிஷி மூலம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நேரம் இது பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணாரப்பாளையம் ராஜு சுந்தரம் நேரம் இது பாடல் அந்த இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நமக்கு மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. நன்றி. கை கூப்புற பொம்மையும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பதிவுகள் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அடுத்தது அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து அவர் வந்து நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை. நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தால் உடனே ரிப்ளை டைப் செய்து அனுப்பிவிடுவேன், இமேஜ் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. தலைப்பு கேட்ட நிகழ்ச்சி பதாகை சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரசைவாக்கம் சௌந்தரராஜன் வந்து இனிய மாலை வணக்கம் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணகிரணேசன் அவரே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு பதிவு போட்டுட்டு அவரும் தம்ஸ் அப் பொம்மை காமிச்சிட்டாரு. பர்வத வர்தினி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் அவங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, காலை நேரத்தில் வரும் பதிவுகளுக்கு உடனே பதில் போட்டு விடுவேன், இதை ஒரு கடமையாக பாவித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. வீரராகவன் அவங்களும் என்ன சொல்றாங்க, தினமும் நண்பர்கள் உற்றார் மனமு வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவது எனது வாடிக்கை. கவலைகள் மறந்து கழிப்பில் ஆற்றும் ஊடக கருவிகள் அலைபேசி இன்றைய கால கட்டாயம். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க என்ன போட்டிருக்காங்க, எனக்கு தினம் என் நண்பர்கள் காலை வணக்கம் மெசேஜ் அனுப்ப நான் அனைவருக்கும் பதில் வணக்கம் மெசேஜ் தினமும் அனுப்ப தவறுவதில்லை. பூந்தென்றல் நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. பிரபாகரன் அவங்களே வந்து இன்னொன்று போட்டிருக்காங்க, என்னன்னாக்க, வாட்ஸ்அப் மூலம் காலை வணக்கம் சொல்லும் நண்பர்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அவர்களுக்கு நான் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன் இவை இறையாற்றல் பெருங்கருணையால் அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் அவங்க வந்து பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வி செல்வகுமார் ஃபோனில் வந்தார் இல்லையா, மாலை வணக்கம் போட்டிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களும் அதே தான். சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முகமது பிலால் அவங்க வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்த நேயர்களோட பதிவுகள் படித்ததுனால எங்களுக்கு ஜெஸ் எங்களுக்கு வந்து நீங்கள்லாம் போடுற இந்த பதிவுகள் படிக்கிறச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே இந்த காலை வணக்கம் அப்படின்னு வர வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியை ஒரு பாடலோடு நம்ம நிறைவு செய்யலாம். இது என்ன படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்க, பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ் ஜானகியோட குரலில், பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: பக்தி மாலை.
1: நேரம் 6:01, 102.3 பாதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் கேட்கவிருக்கிறீர்கள். வாலி அவர்கள் எழுதி, மின்மினி குரலில் இசை ராஜா, இளையராஜா அவர்களுடைய இசையில் தேவர் மகன் திரைப்பட பாடல்.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலை
1: பக்தி மாலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்ட பாடல் சுசீலா குரலில், கண்ணதாசன் எழுதி, தேவராஜன் இசையில், அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து. கேட்கவிருக்கிற அடுத்த பாடல் பக்தி மாலையில் சூலமங்கலம் ராஜலட்சுமி, எம் ஆர் விஜயா குரல்களில், கண்ணதாசன் எழுதி, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் அம்பிலி, குரலில் கண்ணதாசன், எழுதிய ஜி தேவராஜன், இசையில் சாமி ஐயப்பன். திரைப்பட பாடல் அடுத்து

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:23 பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திருவகவல் இளையராஜா இசையில், இளையராஜா குரலில். விடுதலை திரைப்படத்திலிருந்து

இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இதுவரை பக்திபாலை கேட்டீர்கள். தமிழில் செய்திகள் தொடர்ந்து. நூற்றி இரண்டு புள்ளி மூன்று பாரதி தமிழ் பண்பலையில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு

0: முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படிநிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாயி மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1,436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் தன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட்கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்டு கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் சற்று முன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

6:41 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 தமிழ் பத்பல இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு, மாறி இருக்கு. என்றால் போன வாரம் எல்லாம் இந்த நேரத்தில் கரெக்டாக வந்து மழை ஆரம்பிக்கும். சூப்பர் சில்லுன்னு இருந்தது சென்னை. அண்ட் இப்போ எப்படி வெளியில் இருக்குன்னு தெரில. அண்ட் காலையிலலாம் பயங்கர சூடாக இருந்தது. மழை வந்து இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, அண்ட் இசை மழை தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். 1000,00,000,000,000 முறை கேட்டாலும் திரும்ப ஒரு முறை நம்ம கேட்கும் போது அட இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பாட்டு, அதுதான் பாட்டு. அதனால தான் அந்த பாட்டை திரும்ப கேட்குறோம். இப்போது கேட்க போகிற முதல் ரெண்டு பாடல்கள் ஹரிஹரன் சுஜாதா வாய்ஸில், சகல கலாவல்லவனே பம்மல் கே சம்பந்தப்படுத்தல அந்த, அதை தொடர்ந்து எஸ்பிபி சித்ரா குரல்களில் காதல் காதல் பூச்சூடவா படத்தில் இருந்து மண்டே மியூசிக் டே என்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: குட் ஈவினிங். மறுபடியும் தியாகராஜன், நஞ்சுண்டேஸ்வரன், ஹயாத் பாஜா. நிஜமா மழையா? ரெட்டில்ஸ்னு உங்களை ஏரியாவை போட்டிருக்கீங்க, பட் அங்கே மழையா? அதனுடன் உங்களுடைய இசை மழையும் கேட்குறோம் அப்படின்னு பலத்த மழை நேரப்பட்டிருக்கீங்க. இருந்தால் ஐ வில் பி த வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன். ஓகே, கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்கள் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இசைராஜா இளையராஜாவுடைய மேஜிக் அண்ட் எஸ்பிபிஎஸ் ஜானகி குரல்கள். அது தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் திறக்காத காற்றுக்குள்ளே, என் சுவாச காற்று படத்தில் இருந்து அடுத்த ரெண்டு பாடல்கள் மண்டே மியூசிக் டேயில் இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாதி தமிழ் எஃப்எம்ல.

கிருஷ்ணன் சித்ரா குரல்கள்ல வைரமுத்து பாட்டு ஏ ரஹ்மானி செய்யலாம். ஏன் சுவாச காற்றே படப்பாட்டு மண்டே மியூசிக் டே தமிழ் எஃப்எம்ல.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும்.

0: முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு போட்டு பாரதி தமிழ் பத்மரை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மஞ்சள் மியூசிக் டேவில் பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள். அடுத்தடுத்து தொடரும் செய்திகளுக்கு பிறகு ஸ்டேடியோன் டு தமிழ் எஃப்எம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரகப் பகுதிகளில் வேலை

வாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவு துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,000,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம்

0: நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 25 நிமிடங்களுக்கு கேட்கவிருக்கிற அடுத்த பாடல் A Lady and the Violin என்று பெயரிடப்பட்ட கும்கி திரைப்பட பாடல், ஆங்கில பாடல்ல. அதித்தி பால் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. கார்த்திக் எக்ஸ்ட்ரா இதில் வயலின் போர்ஷனும் பண்ணியிருப்பாங்க. யுகபாரதி எழுதின இந்த பாட்டு டி மான் இசையில் கும்பி ஆல்பத்தில் அதிகம் கேட்காத ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டு.

0: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:30.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள திருவேங்கடம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் ரெண்டும் முக்கியம். உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள், வெளியே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். அதற்கு தகுந்தாப்புல நமது உணவும் இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள் எதை கண்டு பயப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி நமது உணவு பழக்க வழக்கத்தை அமைச்சுக்கணும். நம்மக்கிட்ட சிறுநீரகங்கள் ரெண்டு இருக்குது. கண், காது, கை, கால் போல சிறுநீரகமும் ரெண்டு இருக்குது. ரொம்ப நேரம் கண் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது, தூக்கமின்மை ரெண்டும் சிறுநீரகங்களுக்கு பிரச்சனை. குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்டா வயிறு பயப்படும். தூசு புகைன்னா நுரையீரலுக்கு பயம். அதிகப்படியான கொழுப்பு சத்துள்ள உணவுகளை கண்டால் ஈரல் பயப்படும். உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது, சேர்த்தால் இதயத்துக்கு ஆபத்து. தேவையில்லாமல் ஏகத்துக்கு நொறுக்கு தீனியை உட்கொண்டால் கணையம் பயப்படும். அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வது குடலுக்கு ஆபத்து. ரொம்ப நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, கைபேசியை உபயோகிப்பது, அதில் படம் பார்ப்பது, விளையாட்டுகள் விளையாடுவது கண்களுக்கு சிரமம். திருவேங்கடம் ஐயா, பெரும்பாலானவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றாங்க. இதில் சிலர் காலை உணவை தவிர்ப்பாங்க. நம் வீட்டு பெண்மணிகள் எப்போ சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்கங்கிறத நாமளும் பார்க்கறதில்ல, அவங்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்புறம் விரதம் இருக்கிறேன்னு பல நாட்கள் காலை உணவை சாப்பிடாமல் இருப்பாங்க. தவறு. எப்பவும் யாரும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஏன்னா முதல் நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்து மறுநாள் எழுந்து காலை உணவை உட்கொள்ள 12 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதையும் தவிர்த்தால் பித்தப்பைக்கு பிரச்சனை. சுவரை வைத்து தான் சித்திரம். நமது உடல் மேல் நமக்கு அக்கறை வேண்டும். உடலில் உள்ள உறுப்புகள், வெளியே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் விலை மதிப்பில்லாதவை. பழுதடைஞ்சிடுச்சுன்னா மாற்றி பொருத்துவது மிகவும் சிரமம். அப்படியே மாத்திரதா இருந்தாலும் மிக அதிகமான செலவு பிடிக்கும். உறுப்புகளும் எளிதாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அசல் உறுப்புகளைப் போல் செயல்படாது. அதனால் உண்ணும் உணவில் கவனம் தேவை, வாழ்க்கை முறையிலும் கவனம் தேவை. காலையில் தூங்கி எழுந்ததும் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் 1 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா செரிமானம் நல்லபடியாக நடைபெறும். குளிப்பதற்கு முன்னால் 1 டம்ளர் தண்ணி குடித்தா இரத்த அழுத்தம் குறையும். தூங்குறதுக்கு முன் 1 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறதுனால பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் போன்றவை வராமல் தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் 2.5-3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். இதனால் 90% நோய்கள் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம். திருவேங்கடம் ஐயா, நீங்கள் நல்ல உழைப்பாளி. உடல் உழைப்பு இருந்தாலே பெரும்பாலான வியாதிகள் நம்மக்கிட்ட வராது. உடம்பிலிருந்து தினமும் வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். நீங்கள் இல்லை, எங்களை மாதிரி நகர்ப்புறவாசிகள் இதற்காகத்தான் உடற்பயிற்சி செய்கிறோம், நடைப்பயிற்சி போகிறோம். அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் லிஃப்ட் பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு மாடிப்படிகளில் ஏறி இறங்கினா அதுவே ஒரு உடற்பயிற்சி தான். இப்படி இனிமே யோசிக்கணும். எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த உணவு நம் உடலுக்கு ஏற்றது, எது ஏற்றதல்லன்னு பார்த்து பார்த்து பயன்படுத்தணும். கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
0: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
0: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே.
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
0: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு.
5: Hi guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.

7:37 102.2 புள்ளி போடுவது பாத தமிழகம் அண்டே மியூசிக் டே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பாவோட கேட்கவிருக்கிற மூன்று பாடல்கள் 8 மணி வரைக்கும் சின்ன ராசாவே வால்டர் வெற்றிவேல், அதை தொடர்ந்து இந்த மூன்று பாடல்களையும் தொடர்ந்து கேட்க போறீங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த பாட்டு மனுவனேஸ் ஜானகி வயசுல வாலி எழுதுன பாட்டு, இசைராஜா இளையராஜா இசையில வால்டர் வெற்றி திரைப்படத்துல இருந்து

காசக்காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

7:49 கேட்க போகிற அடுத்த பாட்டு ஆட்டமா பாட்டமா. ஆட்டமாலே ரெண்டு ஆட்டமா இருக்கு, தேரோட்டமா கேப்டன் பிரபாகரன்ல அந்த பாட்டில் இது நடிகன் படத்துலேருந்து வர்றது. நடிகன் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வாலி எழுதின இந்த பாட்டு. அகெயின்

0: இதே மாதிரி பாடல்களோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறது வரை இசை இந்த பூமியை அழுத்தும் இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம். இசை ஆகட்டும் நம்முடைய எல்லா தருணங்களும். தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னாரு இவர். ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்க கிட்ட பேச சொல்லப்படாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. 2வது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினாதான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும்.

இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்லை. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு, தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எதிர்த்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க.

0: இப்போ மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான்.
1: Two point three.

0: நீ கோரினால் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:01 ஆயிட்டுருக்குங்க. நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க, எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத நபர்கள்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச உதவிகள் பற்றி நீங்கள் சொல்லலாம். இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2952-08-53, இது ஒரு எண். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2838-98-71, இது மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். நம்ம ஃபேஸ்புக் போஸ்டரில் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த தலைப்பு போட்டதுனால நேயர்கள் வந்து நம்ம எப்படா ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க போல் இருக்கு. நேயர்கள் வந்தாச்சு, வணக்கம்.
1: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து எதிர்பாராத உதவினாக்கா வந்து எங்கள் அம்மா, எங்கள் பொண்ணு, ஒரு ரெண்டு பேர் தான் மேடம். அவங்கள்ட்ட தான் உதவி கேட்பேன், அவங்க தான் செய்வாங்க.
0: எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த உதவி, அதுதான் தலைப்பு.
1: கண்ணு புரியாது, வெளிலலாம் போக மாட்டேன். கண்ணு புரியாதுங்கிறத வெளிலலாம் போக மாட்டேன்.
0: சரி, ஓகேம்மா.
1: அதனால எங்க அம்மா கூட நான் சொன்னாலே, எங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும், எனக்கு ரெண்டு பொண்ணு,
0: ஓகே,
1: அவங்கதான் எனக்கு உதவி எல்லாமே.
0: ஓ சரி சரி. நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அடுத்த
0: நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகராஜன்.
0: கம்மி பண்ணிருங்களே பிளீஸ். பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க.
2: வள்ளி ஒரு வாட்டி போகும்போது பஞ்சர் ஆயிடு மேடம். அதை வந்து நான் யார எப்படி எடுத்துட்டு போறது அந்த பஞ்சர் கடைக்கு அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அப்ப யதார்த்தமா ஒரு டாடா ஏசியார் வந்து, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்க, கொஞ்சம் வண்டி ஏத்திட்டு போகணுமான்ட்டு ஏத்திட்டு போனார் மேடம்.
0: ஓ சூப்பர் சூப்பர். எத்தனை, காலை வேலையா இரவு வேலையா எப்படி? அது
2: சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல ஆயிட்டு மேடம்.
0: ஓ,
2: நான் ஒரு 2 மணி நேரமா அங்கே நின்று பார்த்தேன். ஒரு எதிர்பாராத தருணம். நன்றி மேடம்.
0: ஓகே நன்றி. பாருங்க, இது மாதிரிதான் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து கிடைத்த உதவி உங்களுக்கு யார்கிட்டே இருந்து கிடைச்சது?
3: அன்பு அறிவிப்பாளருக்கு.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
3: அடையாளம் மட்டும் வந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சூப்பரா இருக்குது மேடம். எதிர்பார்க்காத நண்பர் ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணாரு மேடம்.
0: என்ன பண்ணாரு?
3: நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ என் நண்பர் நம்பர் ஏன்பா கஷ்டப்படுற, நீ பின்னால எனக்கு கொடுத்துருந்தாரு மேடம்.
0: சொல்லுங்க.
3: நாங்கதான் பொண்ணு கல்யாணம் முடிச்சுதான் பணம் வந்தது. அந்த பணத்துல அவருக்கு

0: மேடம்.
1: ஓ சூப்பர்.
0: நல்ல உதவி பண்ணாரு எனக்கு என் நண்பர் ஒருத்தர்.
1: ஓகே.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம்.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ மேடம், நான் இந்த திருவாரூர் மாவட்டம் மடங்கமாந்தேன்னு பேசுறேன் மேடம்.
1: உங்க பேருமா?
2: என் பேரு ராஜேஸ்வரி மேடம்.
1: சொல்லுங்க.
2: வருஷமா ட்ரை பண்ண இன்னைக்குதான் கிடைச்சிருக்கேன் மேடம்.
1: ஓ சரி, ஓகே.
2: நான் வந்து மேடம் என் பசங்களை அழைச்சிட்டு பஸ்ல போகல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டேன். அந்த நேரத்துல தண்ணி தரத்துக்கு ஆளே இல்ல. நான் வாட்டர் பாட்டில வீட்லயே வச்சுட்டேன். எதிர்பார்க்க நேரத்துல ஒரு வயசான அம்மா வந்து எனக்காக அந்த தண்ணிய கொடுத்தாங்க, பசங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்துட்டு. அது வந்து எனக்கு பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. ரொம்ப அது இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.
1: பெரிய விஷயம் அது கண்டிப்பா. அதுவும் தாகத்துக்கு தண்ணிங்கிறச்சி அந்த இடத்துல இல்லைங்கிறச்சி.
2: நான் கேட்கவே இல்லை மேடம். அது என்னன்னா நான் கேட்கவே இல்லை, ஆனா பசங்க முகத்தை பார்த்துட்டு சொப்பு கொடுத்தாங்க அவங்க.
1: ஏன்னா இந்த காலத்துல எல்லாருமே காசு கொடுத்து நம்ம தண்ணி வாங்கிட்டு இருக்கோம், அந்த நிலைமையில இருக்கோம்.
2: அதுவும் ஒரு பிள்ளையா இருந்தா விட்டுட்டு போலாம் மேடம். எனக்கு ட்வின்ஸ் வேற, எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியல, யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. அப்பயே பயந்துட்டு நின்ன அவன் கடவுள் மாதிரி அந்த பாட்டியம்தாங்க.
1: சரி, நன்றிமா.
2: அது ஒரு மறக்க முடியாத எதிர்பாராத ஒரு விஷயம்.
1: இதே மாதிரி நாமளும் வந்து மத்தவங்களுக்கு இந்த மாதிரி தருணங்கள்ல நம்மளால முடிஞ்சது
2: அதுல இருந்து நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். நம்ம வந்து வயசானவங்களுக்கு அந்த பஸ்ல நான் போனாலும் அவங்களுக்கு கொடுத்துடுவேன். நான் ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தாலும் உங்களுக்கு வேணுமா இல்லாத அப்படின்னு கேட்டுடுவேன். அது ஒண்ணு நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் அதுதான்.
1: ஓ நல்லது. நல்லது
2: மேடம். தேங்க் யூ மேடம்.
1: நன்றி. இன்னும் ஒரு நேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம பாடல் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஒரு வாரமா டைம் கொடுத்துருக்க மேடம், உங்க கால் கிடைக்கவே இல்லை.
1: பேசுறது யாருங்க?
3: மணக்குடையூர்ல இருந்து பாண்டியன் குமோன ஒன்றியம் மணக்குடையூர்.
1: சரி சொல்லுங்க.
3: பாண்டியன் சார் மேடம். சரி மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாரா நபரிடமிருந்து கிடைத்த உதவி. அதாங்க, இப்போ நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அது பத்தி நேர்களாக நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இன்னைக்கு இப்ப தலைப்பு என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத நேரத்துல யாரோ ஒரு தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து எப்பயாச்சும் ஒரு உதவி அப்படின்னு கிடைச்சிருக்கா? கிடைச்சதுனாக்கா அதை பத்தி நீங்க சொல்லுங்க, அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க.
3: நிறைய உதவி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம்.
1: சரி, ஓகே, நன்றி. நன்றி. அதாவது நம்மளோட கேள்வி வந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து கிடைத்த உதவி பற்றிய உங்களது அனுபவங்களை நீங்க வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நேயர்கள் நிறைய பேர் அனுபவங்கள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் இது வந்து விவித் பாரதி நிகழ்ச்சி அப்படின்னாக்கா பாடல்கள் வேணும் இல்லையா? ஸோ ஒரு பாடல் கேட்கலாம். எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா மெதராசப்பட்டினம்லேருந்து ஹரிணி, ரூப்குமார் ரத்தோட், ஆண்ட்ரியா ஜெரமையா குரல்களில், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் ஒரு நீண்ட பாடல். 6 நிமிடங்கள் 40 நொடிகளுக்கு பாடலை கேட்டு ரசிங்க. பாடல் முடிக்கிற தருவாயில் ஃபோன் லைனில் வாங்க.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால், எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த உதவி பற்றிய அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வர நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் குமார் பேசுறேன் மேடம், செங்கோட்டை மட்டும் கோயம்பேடு குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்தா பொண்ணுக்கு மேரேஜ் மேடம். ஆமா, அந்த நேரத்துல வந்து ஒரு தாய் மாமா சீரு பண்றதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருந்தேன் அந்த நேரத்துல. ஆமா, அது நான் என்ன பண்ணாக்கா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இது பண்ணியிருந்தேன். அந்த நேரத்துல அப்படின்னா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தங்கம் இது இந்த தங்கம் வாங்கி கொடுத்து இந்த புடவை இதெல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணி அந்த சீர் பண்ணிட்டா அப்படின்னு இது பண்ணி கொடுத்தாங்க மேடம். அது வந்து மறக்கவே முடியாது மேடம்.
0: சூப்பர்.
1: ஆமா, ஒரு தாய் மாமா ஒரு முறைக்கு நான் இது பண்ணமோ அது வந்து என் ஃப்ரெண்டு தான் மேடம் பண்ணி விட்டாங்க.
0: ஓகே, நல்லது.
1: வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
2: வணக்கம். வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலூர் கட்டாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: மேம். எனக்கு வந்து என்னுடைய முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா, நான் பெங்களூர்ல இருந்து கிளம்பி வேலூருக்கு வந்தேன் மேம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த பர்ஸ் அப்படிங்கறது மிஸ் பண்ணிட்டேன் மேம். வேலூருக்கு வரதுக்கு சுத்தமா கையில காசு இல்ல. இந்த கிருஷ்ணகிரி நடுப்புற இந்த சோழகிரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் எனக்கு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னே தெரியுது. கண்டக்டர் என்கிட்ட காசு கேக்குறாரு, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். பக்கத்துல என் வயது ஒத்த ஒரு நபர், அவரும் வேலூர்காரர் தான். அவர் வந்து சற்றும் யோசிக்காம 350 ரூபாய் கொடுத்து எனக்கு டிக்கெட் அப்படிங்கறத எடுத்தாரு. நான் ரொம்ப அப்படியே மெய் செலுத்த போனேன். எதுக்கு சார் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரவங்க தானே, இதுல என்ன இருக்கு பெருசா அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த ஒரு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சாரு, அவர் ரொம்ப ஒரு தீய உள்ளம் கொண்டவர் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டு பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். முகம் தெரியாத நபர் ஒரு ஹெல்ப் பண்ணி அவர் மேல எனக்கு இம்ப்ரெஸ் ஆகி நாங்க இப்ப ரெண்டு பேரும் ஒரு திக்க ஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஒன்னா வேலூர்ல இருந்து கிளம்பி போவோம், அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து வருதுன்னா ரெண்டு பேரும் கால் பண்ணி பேசி வச்சுப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையே இந்த ஒரு உதவி அப்படிங்கறது கொடுத்தது மேம், அது என்னால மறக்கவே முடியாது.
0: இதுதாங்க நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா. அதாவது எதிர்பாராத நபர்கிட்டே நம்ம கிடைச்ச உதவிங்கிறது எல்லாருக்கும் இப்ப கிடைக்கும். அந்த நட்ப நம்ம கண்டினியூ பண்றோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன விஷயம்
2: 8 இயர்ஸ் இருக்கு, அவர் பேர் சுதர்ஷன் அப்படின்னு.
0: நல்லது,
2: இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் மேம்.
0: ஓ சரி, நல்லது.
2: தேங்க் யூ, தேங்க் யூ.
0: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் ரெட்யூஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்புனி சார்.
0: சொல்லுங்க
3: மேடம். இது உண்மை நிகழ்ச்சி மேடம், நான் சொல்றது. நானும் என் மனைவி ஒரேடி கோலம் போயிட்டு பைக்ல போயிட்டு இருந்தோம். காணத்தூருக்கு முன்னாடி ஒரு 6 கிலோமீட்டர் முடி போனவுடனே பைக் அப்படியே பசிதாயி போச்சு, பஞ்சர் ஆயி போச்சு. சரின்னு சொல்லிட்டு 6 அங்க இருக்கிறவங்க விசாரிச்சு, இல்லப்பா இங்க எங்கே இல்ல, இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா ஒரு 6 கிலோமீட்டர், இந்த பக்கம் போன ஒரு 6 கிலோமீட்டர், நடுவில் தானேப்பா இருக்கிறீங்க, மொல்லமா உடனே தண்ணின்னு போகும். இல்ல சார் இங்கிருந்து போய் கூட்டின்னு வந்தா அதெல்லாம் வரமாட்டாங்க, அங்கிருந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க, அங்க வரமாட்டாங்க என்னங்க. சரி என் மனைவி மொல்ல என் மனைவி முல்ல மொல்லமா தள்ளினே போயினே போது பின்னாடி ஒருத்தர் இதை பாத்துட்டு வந்தாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு, இது மாதிரி பஞ்சர் ஆகி போச்சுங்க, என்ன பண்றது தெரியல அப்படின்னா. ஐயோ 6 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு மேல காணத்தூர், அங்கதான் இருக்குது. சரி ஸ்பேனர் எதனா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. பைக்ல இருக்குதுன்னு அவரே என்ன பண்ணாரு, ஸ்டாண்ட் போட்டு அவர் கொஞ்சம் வேலை தெரிஞ்சு ஒரு பைக்கை கழட்டி வாங்க பின்னால உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த டயர் அப்படியே எடுத்துக்கினு காணத்தூர்ல போயிட்டு அங்க போய் பார்த்தா அங்க ரொம்ப பாஸ் ஆகுது, புதுசாவே வேற மாத்தி அவர் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு எனக்கு குடிச்சிட்டு போன மேடம். ஆனா பாருங்க அவரு பண்ண உதவி, இன்னைக்கு அவரு எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டோம். நாங்க அவர் வீட்டுல என்ன விசேஷம் இருந்தா நான் போறேன், என் வீட்டுல விசேஷம் இருந்தா அவர் வராரு, அந்த அளவுக்கு நாங்க ரிலேஷன்ஷிப் ஆயிட்டோம் மேடம்.
0: சூப்பர் சூப்பர்.
3: அன்னைக்கு அவர் இல்லன்னு வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. இப்ப வந்து அவர் வந்து அவர் ஃபேமிலியில அந்த போன் நம்பர் வாங்கிக்கினேன், என் போன் நம்பர் வாங்கி ரொம்ப நன்றி சொன்ன அவருக்கு. பரவாயில்லைங்க, இதனால என்ன இருக்குது, அவர் பேரு சொல்லலாமா மேடம்?
0: சொல்லுங்க.
3: சலீம் பாஷா அவர்
0: பேரு,
3: கோவளத்துல இருக்கிறவரு. நாங்களும் கோவல போனா அவரு வீட்டுல இருக்க, அவர் ரெட்யூஸ் வந்தாருன்னு வச்சீங்கன்னா எங்க வீட்டு வரை இப்போ சொந்த மாதிரி
0: தெரியுதுங்க. அந்த
3: அந்த அந்த எவ்வளவு எனக்கு உதவி நிறைய பேர் பண்ணிருந்தாலும் இது வந்து மனசுல வந்து அப்படியே எனக்கு தங்கின ஒரு உதவி மேடம்.
0: சரி, நன்றி.
3: நல்ல அருமையான உதவி, நண்பர்களாகி சொந்தக்காரர் அளவுக்கு ஆகிவிடும் நான்.

0: ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகே, பாருங்க, இதுதான் இல்லையா அந்த முகம் தெரியாத நபர்களை நமக்கு வந்து உறவுக்காரர்களா நண்பர்களா ஆக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் கோவூர் லவலி. அன்புடன் கோவூர் லவலி.
0: சொல்லுங்க
2: மேடம். நானும் எங்க ஃபேமிலி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் மேடம் சென்னை. சென்னைக்கு வரையில கார்லோட புள்ளின்னு ஒரு பார்ட் கீழே வந்துட்டு
0: இருக்குது.
2: தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கு பிரேக் பிடிச்சா பிரேக் நிக்கல. ஒண்ணுமே புரியல. கரெக்டா பாத்தீங்க ஒரு காடு மாதிரி இருக்கு. ஊருக்கும் ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. மழை வேற வர்றது, காத்து பயங்கரமா அடிக்குது. குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போயிருக்கோம்
0: ஊருக்கு.
2: அவங்க க்ளோசிங் டைம், அந்த கடை வந்து க்ளோசிங் டைம். அந்த நேரத்துல வந்து நான் குழந்தைங்க போய் நின்று நிக்கும் போது அந்த அம்மா உள்ள வாப்பான்ட்டாங்க. என்ன பொட்ட பிள்ளைங்களா வச்சிருக்க, உள்ள வாப்பான்னாங்க. அவங்க ரொம்ப நேரம் எனக்காக 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. வேற ஒரு கார் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு. அவங்க சார், உனக்காக இந்த உங்க குழந்தைங்க முகத்துக்காக ரொம்ப அந்த நேரத்துல என்னால என்ன செய்யுதுன்னே தெரியல உங்களுக்கு.
0: கரெக்ட், கரெக்ட்.
2: ரொம்ப இப்ப போகும்போது கூட அவங்களை வந்து நன்றி சொல்லிட்டு தான்
0: போவேன். சரி, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
3: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம்.
3: மேடம் மயிலாடுதுறை மாவட்டம் கோனையராஜபுரம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார்.
3: மேடம் இப்ப நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒண்ணு இல்ல மேடம், இது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு இது மேடம்.
0: சொல்லுங்க.
3: நான் படிக்கிறத மேடம், எனக்கு வந்து அக்கௌண்ட் வராது மேடம். எனக்கு வந்து குரு மாரி எங்க ஊர்ல காலேஜ் படிச்சிருந்தாங்க. கார் எல்லாம் வார்த்தையெல்லாம் அவங்க ரொம்ப ஒரு இதா இன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க. வராது வராது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் இவங்க டியூஷன் போக கூடாதுன்னு எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மேடம்.
0: சரி, நல்லது.
3: ரொம்ப உதவியா இருந்த பெரு
0: உதவியா. நன்றி
3: மேடம்.
0: இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, மைனா அப்படிங்கிற படத்துலேருந்து. பென்னி தயாள், ஸ்ரேயா கோஷலோட குரல்களில், ஏக்நாத்தோட வரிகளில், இமானோட இசையமைப்பில், 5 நிமிடங்களுக்கு உண்டான ஒரு பாடல்.

நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து கிடைத்த உதவி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஃபேஸ்புக்லையும் நிறையா நேயர்கள் போட்டிருக்காங்க, அவங்களோட பதிவுகளை நாம் இப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் தொலைபேசியில் வர நேயர்களோட நேயர்களோட நம்ம பேசலாம். பாபு முள்ளக்காடுலேருந்து, நான் எனது வாழ்வில் இன்று பல்வேறு நபர்களுக்கு எதிர்பாராத சமயத்தில் நிறைய உதவிகள் செய்துள்ளேன் அப்படின்ட்டு அவர் செஞ்ச உதவி பற்றி அவர் போட்டிருக்காரு. நடராஜன் சுப்பையா வந்து, இனிமையான இரவு வணக்கம், நிகழ்ச்சியின் தலைப்பு அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யார், கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவில்லேருந்து போட்டிருக்காங்க. ஒரு நடிகரோட பெயரை குறிப்பிட்டு மற்றும் குழுவினர் காரைக்குடி பக்கத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு மதுரைக்கு அன்றே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மதுரைக்கு சாலை பணி காரணமாக வழி இல்லை என்று ஆகிவிட்டது. அருகில் இருந்த பெட்ரோல் பங்க்கில் வேறு வழி எதுவும் இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. எல்லாரும் இவங்க போயிட்டு திரும்பி வந்த வழியை சொல்ல, இதை அங்கே இருந்த வாகன டிரைவர் ஒருத்தர் இதை கேட்டுட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு தன் பின்னாலேயே வர சொல்லி சில தூரம் சென்றவுடன் ரூட் கிளியர். மதுரைக்கு உடனே அந்த டிரைவரோட மம்முட்டி அவர்கள் செல்ஃபி எடுத்து இவர் பெயர் பாண்டியன், என்னுடைய நம்பர் என்று பதிவிட்டு ஒரே நாளில் ட்ரெண்டிங். அதை பார்த்துட்டு தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறதா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்க இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு எப்போ தோன்றதோ அதுக்கப்போ அப்பப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறச்சே நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபு முள்ளக்காடுலேருந்து வந்து, நான் எனது வாழ்வில் இன்று பல்வேறு நபருக்கு, அது படித்தாச்சு ஆல்ரெடி. நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து இனிமையான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹரிராம் தேனியிலேருந்து, எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாரா நபரிடம் வந்து கிடைத்த உதவி அருமையான தலைப்பு. கிடைத்த உதவியை கூற ஃபோனில் லைன் கிடைக்காது, தட்டச்சு செய்ய நினைத்தால் திரைக்கதை வசனம் போன்று நீண்டு கொண்டே போகும். எதிர்பாராமல் கிடைத்த உதவியை மனதில் அசை போட வைத்த நிகழ்ச்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வீரராகவன் அவங்க வந்து, சுகமான இரவு வணக்கம். அந்த காலகட்டத்தில் நான் ஒரு வார இதழ் பேர் போட்டுட்டு அதுக்காக ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். சில நாட்கள் கழித்து எனக்கு ஒரு அஞ்சல் பதிவு வந்தது. பிரித்து பார்த்ததில் அதோட ஆசிரியர் பேரை போட்டு அதில் எழுதின நூல் அனுப்பியிருந்தாங்க. என்னை எதிர்பாராத திகைப்பை எனக்கு ஊட்டியது அது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றும் அந்த புத்தகத்தை பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. பிரேம்

0: பிரேம். அவங்க வந்து மதியம் வெயிலில் நடந்து வரும் தருணத்தில் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் வாங்க போகலாம் என அழைத்து செல்வது பெரிய உதவியாக தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வந்து நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். பணி சம்பந்தமாக ஒரிசா தலைநகரம் புவனேஸ்வர் சென்றிருந்த பொழுது அங்கு உள்ள ரயில் நிலையத்தில் எங்களது உடைமைகளை இழந்தோம். பணியில் இருந்த ரயில்வே காவலரான ரமேஷ் பிட்டு எங்களிடம் விசாரணை செய்து புவனேஸ்வர் தமிழ் சங்கத்தின் மூலம் ஊர் திரும்ப ஏற்பாடு செய்தார். தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்த தஞ்சையை சேர்ந்த சுவாமிநாதன் அனைத்து உதவிகளையும் செய்தார். இதை நாங்கள் சற்றும் எதிர்பாராதது. இன்று வரை அந்த இருவரிடமும் எங்களது தொடர்பு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர். வி ஆர் செந்தில், என் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது பண்பர்கள் ஓடோடி வந்து உதவி என் அம்மா உயிரை காப்பாற்றினார்கள். நண்பர்கள் போடுறதுக்கு பண்பர்கள் போட்டிருக்கார் போல் இருக்கு, பரவாயில்ல. அம்மா உயிரை காப்பாற்றினார்கள், நான் எதிர்பார்க்காமலேயே உதவினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இதுதாங்க நிஜமான எதிர்பாராத உதவி அப்படிங்கிறது இதுதான் இல்லையா. மயிலை பட்டாபி அவங்க வந்து லாக்டவுன் போது ஒளிப்பதிவாரில் யாரோ ஒருத்தங்க வந்து அவருக்கு பைசா கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ அவர் வந்து பதிலுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் துணை நடிகராக நடிச்சுட்டு அந்த பைசாவை நான் அவங்கக்கிட்டேயே திருப்பி கொடுத்துட்டேன். கஷ்ட நேரத்தில் உதவி செய்ததற்காக நான் நன்றி தெரிவித்து ஒப்படைத்தேன். இதுதான் எதிர்பாராத உதவி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பாரியங்காவல் கதிரவன் அவங்க வந்து கொளஞ்சிநாதன் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு அவர் போட்டிருக்காரு. பூந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு அருமை, நமது நேயர்களின் பதிவுகள் அனைத்தும் அருமை ஒலி. சரி, இவங்க வந்து பழைய 5 மணிக்கு வந்த ப்ரோக்ராம் பற்றி போட்டிருக்காங்க. இப்போ இந்த எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து கிடைத்த உதவி பற்றி அடுத்த நேயர் தொலைபேசியில் யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க?
1: வணக்கம்.
2: சேர்பட்டு பக்கத்துல எங்க கிராமம், ஊருக்கு போனோம் மேம் சென்னையில இருந்து. அப்ப எங்க பெரிய பையன் குழந்தை, அப்போ எனக்கு வந்து புல்ல எல்லாம் நிக்கணும், சீட்டும் புல்லு அந்த நிக்கிறாங்க ஃபுல்லா அந்த நடு சென்டர்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்னு இருந்தேன் குழந்தைய வச்சுக்கின, ஒரு அம்மா வந்து குடும்பம் வாங்கினாங்க. அப்புறம் வாங்கிருந்தோம் இல்லாம அதுக்கப்புறம் நான் உத்தரமல்லூர்லதாம்மா இறங்க போறேன், நீ இந்த சீட்ல உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே நின்னு இருந்து, ஆனா இல்லைன்னா புல்லு எல்லாம் போய் வந்த வாசியிலதான் கொஞ்சம் பேர் இறங்கினாங்க, நடுவுல எங்கேயும் இறங்கல. அந்த அம்மா சொன்னாங்க அத சொல்லணும்னு மேம்.
0: சரி, ஞாபகம் வச்சுட்டு நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். அது எந்த அளவுக்கு உதவி இருக்கு. என்ன குட்டி பசங்களை வச்சுட்டு வண்டியில பஸ்ல போறது, ரொம்ப தூரம் போகிறது அப்படிங்கறது ரொம்ப
2: கூட்டத்துல
0: பசங்க அழ ஆரம்பிப்பாங்க, அவங்களை சமாளிக்கணும், காத்து வராது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, பசிக்கும் பசங்களுக்கு.
3: வயித்துல வண்டியில வந்துட்டு இருக்கோம் மேடம், மழை சோடு பெய்யுது. ஒரு கோயில வந்து ஒதுங்கினா மேடம், அது சின்ன கோயில் தான் மேடம், ஒதுங்கி இருந்தோம். இடி இடிக்கிறதுனால ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் கடையில போய் நிறுத்திட்டோம் மேடம், வண்டியை கொண்டு நிறுத்திட்டு உள்ள போனோம். ஹலோ, உள்ள போயிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க இங்கே இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டுல, அவங்க வேற இதுவா இருக்காங்க, மழை விட்ட போனோம் போலாம். அந்த மழையே விடல மேடம், நைட்டு ஃபுல்லா எங்களை தங்க வச்சு அவங்க வந்து மரணம் காலதான் மேடம் அனுப்பினாங்க. அதை என்னால மறக்கவே முடியாது மேடம். அவங்க இன்னும் எங்க கிட்ட பேசிருக்காங்க மேடம், பட்டுக்குடி பக்கத்துல அங்குசெட்டு பாளையம்னு சொல்லி ஊர் மேடம்,
0: எதிர்பாராத நபர்கிட்டே இருந்து கிடைச்ச உதவிய வந்து அப்போ மட்டும் வச்சுக்காம அத கண்டினியூ பண்ணி எல்லாருமே தொடர்புல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் மனித தன்மை அப்படிங்கிறது. இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கச்சே, கண்டிப்பா அடுத்தடுத்து வர நேயர்களும் ஓகே, நாமளும் இந்த மாதிரி அவங்களெல்லாம் தொடர்புல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நினைக்க தூண்டும். அந்த மாதிரி எண்ணங்கள் தான் நமக்கு வந்து உயர்வை கொண்டு போகும்.

0: நமக்கு வந்து உறவுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், நண்பர்களை கொண்டு வரும். இப்போ நம்ம வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சி, அந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வந்து காலை வணக்கம் அப்படின்னு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் எப்படி அணுகுவீங்க அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேயர்கள் வந்து அது மூலமாக நமக்கு வந்து நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்கிட்டேருந்து நமக்கு உதவி கிடைக்குதுன்னு, அவங்களையும் அதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட்டத்தில் நாம் அவங்கள சேர்த்துக்கிறோம், நம்ம உறவுகளோடு அவங்கள சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறச்சி, அந்த மனித தன்மை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நம்மளை வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நட்பு வட்டம், உறவுகளின் வட்டம், இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம். சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, சின்ன சின்ன உதவிகள் நிறைய இருக்கு.
0: எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாரா நபரிடமிருந்து கிடைத்த உதவி அதுதான்.
1: அப்படின்னா கொரோனா டைம்லதான் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல வந்து கை குழந்தையோட இருக்கும் போது வெளியில போக கூடாது, ஹாஸ்பிட்டல் டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போக கூடாது, குழந்தைக்கு திடீர்னு ஏதாச்சும் சின்ன சின்ன காய்ச்சல் வந்துட்டே இருக்கும். அப்ப என் ஃப்ரெண்டு தான், அவளும் கை குழந்தை வச்சிருந்தா, அவ வந்து அண்ணா நகர்ல இருந்தா, அவதான் என் ஃபேமிலி டாக்டர் இருக்காடி, அவர்கிட்ட நீ பேசினாலே அவர் வந்து குழந்தைக்கு டாக்டர் தான், நீ பேசி அவனுக்கு என்ன பாப்பாக்கு என்ன பிரச்சனையோ சொன்னீங்கன்னா அவர் மெடிசன் எல்லாமே ஆன்லைன்லயே பாத்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னான். சரின்னு எனக்கு அது வரைக்கும் நான் ஆன்லைன் எல்லாம் பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எனக்கு உண்மையிலே அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன சளி பிடிச்சது, கோல்டு எல்லாமே அவர் பாத்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றி டாக்டர். பேமெண்ட் எதுல அனுப்பணும்னா அதெல்லாம் வேணாமா அப்படின்ட்டாரு. என்ன என்ன சார் சொல்றீங்க, அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், நாங்க நேர்ல வந்து அதை கொடுத்துதானே ஆகணும்னா பரவாயில்லம்மா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் பரவாயில்ல, நீ பயமாவா இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. அதனால அதை மறக்கவே முடியாது. இப்படி கூட இருக்காங்களா அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு தோணுது. அதுதான் மேம்.
0: கரெக்ட். ஓகே, நன்றிமா.
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது வந்து மேடம், எனக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நாள் வந்துச்சு. அப்ப வந்து ஒரு ஆன்லைன் நடத்துறவரு, அவர் வந்து என் பிறந்தநாளுக்கு வாக்கு சொன்னாரு, நானும் வாக்கு ஏத்துக்கிட்டேன். அப்புறமா சாயந்தரம் ஒரு 7 போல 2400 நேயர்கள்ட்டெல்லாம் வசூல் பண்ணி எனக்கு வந்து பிறந்த நாள் கிட்டாக அழைச்சு விட்டாரு. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, எதிர்பார்க்கவே என்ன இவங்க அப்படி செய்வாங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத வந்து அவர்கிட்ட சொன்னேன், இப்படி நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இல்லப்பா இல்ல, நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, உங்களுக்கு வாக்கு சொன்னா மட்டும் பத்தாது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்குற மாதிரி போன்னா நீங்க வாங்கலன்னு சொன்னீங்க, அதனாலதான் வந்து நல்ல போனா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு உதவி செஞ்சாங்க. அத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உடம்பே புல்ல அரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
0: இப்போ அந்த போன் மூலமா தொடர்புல இருக்கீங்களா எல்லாரோடையும்?
2: எல்லாரோடையும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறதே அந்த அந்த பணத்துல வாங்கின போன் தான்.
0: மகிழ்ச்சி.
2: நன்றி. நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ரைத்தண்ட துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலேபுங்கிலிருந்து வாழ்வாளமுடன் தையக்கலைஞர் ராமன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
3: நான் 95 பயணம் இருந்தேம்மா. பயணம் போனப்ப நான் ஊருக்கு வர்றதா கிளம்பி இருந்தேன். அந்த மதுரை பையன் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு 20,000 பணம் கொடுத்தா அவ்வளவு. நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனாங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாத எனக்கு கொடுத்து அனுப்பினாப்புல, அதே மாதிரி திரும்பி நான் போய் அந்த 20,000 பணத்தை கொடுத்துட்டேன்.
0: ஓ ஓ, நீங்க அந்த ஊருக்கு திரும்பி வருவீங்களா இல்லையான்னு யோசிக்காம அவர் உங்களுக்கு பைசா கொடுத்து உதவினாரு. நீங்க கேட்ட உடனே
3: போனவர் வருவாரா வரமாட்டாரு கூட நினைக்கல, ஆனா கொடுத்து உதவி பண்ணாரு. அந்த உதவியை மறக்கவும் மறக்கவும்.
0: ஓ, நல்ல விஷயம். நன்றி. சரி, நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, கோ அப்படிங்கிற படத்துலேருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ இவங்களோட குரல்களில், பா விஜய் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில், 5 நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு உண்டான ஒரு பாடல்.

0: நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக. இன்றைக்கி நாம் என்ன தலைப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து கிடைத்த உதவி பற்றின உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். தொலைபேசியில் வர அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் மாமதிக்பார்.
0: சொல்லுங்க.
1: எதிர்பாராம உதவி செஞ்ச அவர் பையனுக்கு. என்னுடைய காலேஜில் பையன் படித்தாரு. மூணாவது வருஷம் படிக்கும் போது அவர் எக்ஸாம் டைத்துல புஸ்தகம் காணா போயிச்சு. அது மார்க்கெட்ல வந்து அந்த புக்கு அவைலபிளா இல்ல. உடனே என்ன பண்ணுறது முடிச்சிருந்தாரு. உடனே அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கம்பெனிஸ்ட்ரி மாதிரி படிச்சு அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ பேங்க்ல வேலை பார்த்து அவரும் ஓய்வு பெற்றுட்டாரு. நீங்க சொன்ன இதை வச்சு எனக்கு பழைய
0: உடனே
1: அவர் வீட்டுக்கு வர வச்சு கம்யூனிஸ்ட்
0: படிச்சு
1: பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு நல்லபடியா.
0: நல்லது, நல்லது. நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: மேடம்
0: சொல்லுங்க.
2: மேடம் எனக்கு கைல் புரியுது. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். 10 நிமிஷம் கைல் புரியுது. உங்க அம்மா யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒருத்தர் அவர் அனுப்பி நடத்தினாரு. எங்கம்மா போனேன்னு கேட்டாரு. இந்த சார் வேலைக்கு போனோம், பஸ் வரல அப்படின்னு. சரி மாமா சொல்லி உட்கார வச்சேன்னு ஸ்டேஷன் எடுத்து விட்டாங்க மேடம். அது வந்து மறக்கவே முடியும். 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் புரியுது. அதுக்கு பஸ் முடிச்சாரு மேடம். அவரு நன்றி.
0: அடுத்த நேயர் பாருங்க. அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக அந்த 10 நிமிஷம்ங்கிறது அந்த எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அதை போய் பிடிச்சா ட்ரெயின் இல்ல, அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கும் தெரியாது. அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ, நான் கும்பகோணத்துல இருந்து செல்வன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து எதிர்பாராத நேரத்துல வந்து ஒருத்தர் உதவி செஞ்சாருனா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது காலேஜ் ஃபீஸ் லோன் விஷயமா நான் பேங்க்குக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதுவும் எங்க காலேஜ் சரௌண்டிங்குள்ளதான் பாக்கணும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த பிரான்ச் அணுகணும்னு உடனே என் காலேஜ் சைடு, மூணு காலேஜ் இருக்கு கர்நாடகா போர்ட் சைடு, அந்த சைடு போகும்போது எப்படா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒருத்தர் பக்கத்து காலேஜ்ல உள்ளவரு ஹெல்ப் பண்ணாரு. அந்த பேங்க் வழியெல்லாம் போறேன், நான் அவங்கள டிராப் பண்றேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டோட வந்திருந்தேன். என் ஃப்ரெண்டு அர்ஜென்ட் விஷயமா போயிட்டான், வேலை விஷயமா போயிட்டான். கையில வந்து பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு போனோடனே என்கிட்ட காசு, பஸ்ஸுக்கு போறதுக்கு மட்டும் தான் காசு வந்து, பேங்க் போக காசு இல்லைன்னு உடனே எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தெரியாத நபர் வந்து எனக்கு உதவி செஞ்சாரு. அதை என்னால இது வரைக்கும் மறக்கவே முடியாது.
0: நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். வாழ்த்துக்கள், நன்றிகள் மேடம்.
0: சொல்லுங்க.
4: ப்ரோக்ராம் உலக சரித்திரம் மேடம், நல்லா இருந்தது ப்ரோக்ராம். எம்டி ரவிச்சந்திர ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம். நாங்க கிரிக்கெட் நடத்தும் போது எதிர்பாராத வந்து அங்க ஸ்டேஜ்லயே காசு கொடுத்துட்டு போவாங்க மேடம். அம்பத்தூர்ல ஃபேமஸான டாக்டர் கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்தாரு. டூ சைக்கிள்ல வந்து பக்கத்துல ஸ்டேடியம் கட்டினவரு. கேரம் ஆடுறவங்க யாருன்னா இருந்தா எட்டுன்னு வைப்பானாரு. அது மாதிரி ஒரு 300 உதவி செஞ்சிருக்காங்க மேம். அவங்க எல்லாம் யார் யாருன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து கேரம் நடத்திக்கிறவின்னு கொடுத்தாரு. எதிர்பார்க்கவும் இல்ல, அதிர்ச்சியா இருந்தது. அம்மா அப்பா கூட ஒரு விழாவுக்கு பரிசு கோசம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். எப்போதும் எந்த வீட்லயும் அலோட் பண்ண மாட்டாங்க நடத்துறதுக்கு. ஏதாவது சண்டை வரண்டா, பணம் இல்லன்னா அப்படின்ட்டு வீட்லயே கொடுத்தாங்க மேடம். எல்லாமே சிட்டி டீம். ஃபுட்பால ஒண்ணு நடத்தணும், 3 ஃபுட்பால் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒத்தனை நடத்து மேடம். அதுல வந்து என்னன்னா சிட்டி டீம் வந்து அடிச்சிட்டு போச்சு. வேர்ல்டு கப் மாதிரி நடத்தணும் மேடம். வேர்ல்டு கப் உருகுல நடிச்சு 16 ஊர்ல இருந்து வந்து கலக்கிட்டாங்க.

0: சேர்ந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு ஆடுறாரு மேடம். அதுவும் சரி, இந்தியாவுக்கோசம் ஆடினாரு, அவர் ரொம்ப தெரிஞ்சிருப்பா நம்ம ஊர் எல்லா ஆளுங்களும் சொன்னாங்க. நிறைய கனெக்ஷனு எல்லாமே இந்த டொனேஷன்ல நடத்திருக்கோம் மேடம். முன்னூறு ரூபாய்க்கு மேல பண்ணிருக்காங்க.
1: நன்றி
0: மேடம், ப்ரோக்ராம் நல்லா இருக்கு.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: சென்னை ஏழுக்கிணர் தேவா
1: சொல்லுங்க.
2: நான் ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருக்கோம். அப்பப்போ குலதெய்வ கோயில் போவோம், ஈஸியா பண்ணிடுவோம். கோவலம் தாண்டி ஒரு அந்த பிட்டுல அங்க வண்டியே இல்ல, எதுவும் இல்ல, முத எப்பவுமே காலியா இருக்கும் அந்த ரோடு. இப்ப இல்ல, நான் 10 இயர்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வண்டி தள்ளின்னு போயிட்டு இருக்காரு, பெட்ரோல் காலி ஆயிட்டு. அவருக்கு என்ன பண்றது ஒண்ணு புரியல. நான் என்ன பண்ண, இறங்கி என்ன சார் மேடம், இல்ல பெட்ரோல் இல்ல, அங்கிருந்து போனோம்னா கிட்டத்தட்ட மகாபலிபுரம் போனோம். நடுவுல அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி பெட்ரோல் பங்க் எல்லாம் இல்ல. அப்ப என்ன பண்ண, டோ பண்ணி போலான்னு. ஓகே சார். நான் கொஞ்ச தூரம் வந்தோன்னா அவர்ல இல்லங்க, எதிரில வண்டிங்க ஃபாஸ்டா வருது, அதனால நம்ம வண்டி இங்க எங்கன்னா பார்க் பண்ணிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிட்டு பெட்ரோல் வாங்கிக்கின்னு வந்து திரும்ப ஊத்தி எடுத்துன்னு போங்க. நான் உடனே மகாபலிபுரத்துல உங்களுக்கு டிராப் பண்ணிடு, அங்கிருந்து நீங்க பஸ்ல வந்துருங்க. அப்புறம் பஸ் நிக்காதுங்க, சென்டர் பிளேஸ் அது. அப்புறம் திருப்பி அவங்களை அவர் இட்டு வந்து பெட்ரோல் வாங்கி அவங்க ஓரம் ஓரம் கட்டிட்டு வண்டிய போயிட்டு பண்ணி. அவர் ரொம்ப நாளா என்கிட்ட டச் இருந்தாரு, இப்போ 3 இயர்ஸா டச் இல்ல, என்னன்னு தெரியல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க.
1: டோ பண்ணிட்டு போலான்னுக்க அந்த ஒரு வண்டியில இன்னொரு வண்டிக்காரங்க கால் வச்சுட்டு போறது, அதுதானே சொல்றீங்க?
2: ஆமா ஆமா, அது வந்து ஈஸியர்ன்றதால வண்டி ஃபாஸ்டா போகுதுங்க. அப்போ
1: ஈஸியர் மட்டும் இல்லங்க, நீங்க போன் வைங்க, இத பத்தி பேசணும். ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா பின்னாடி வர வண்டிகளுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் தெரியுமா? அது
2: வண்டி நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் தான் போன, அவருக்கே முடியல, அவரால நிறுத்திட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு அப்புறம் பெட்ரோல் போய் மகாபலிபுரத்து போய் வாங்கிட்டு வந்து வண்டி ஊத்திட்டு எடுத்துட்டு.
1: ஓகே ஓகே, நன்றி.
2: போக முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தான்.
1: அது உங்களை மட்டும் இல்ல, பின்னாடி வர வண்டிக்காரர்களுக்கும் அது வந்து புரியாம ஒரு
2: உடனே உணர்ந்துட்டோம் நாங்க. நாங்க வண்டி ஒரு ஒரு வீடு இருந்தது, இது ஓர சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து பாட்டில் வாங்கிட்டு மறக்க முடியாது. தண்ணியே இருக்கும். அவரு ரொம்ப நாள் இருந்தாரு டச், இப்ப டச் இல்லம்மா. நானே நீங்க சொல்ற மாதிரி நானே இது சொல்லுவாரு பண்ண கூடாது. ஏன்னா நம்ம கரெக்டா தான் போவோம், வரவங்க எதிரில வரவங்க பேலன்ஸ் எல்லாம் வந்தாங்க நம்ம மேல எல்லாமே சேதமாயிடும்.
1: சரி, நன்றி.
2: நன்றிம்மா.
1: ஓகே, இன்னும் ஒரு நேயர் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கங்க, முருகன் பேசுறேன், கேக்கினார்ல இருந்து.
1: சொல்லுங்க.
3: சூளைமேனி சிங்கரை காடுசெல்லி அம்மன் கோயில்னு போயிட்டு வரும்போது வண்டியோட லைட் எரியல. அங்க தண்டலம் வந்து ஊர்ல வந்து மெக்கானிக் தம்பி விஜய்ன்றவர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க, 20 வருஷம் ஆகுதுங்க.
1: அப்படி பேரோட அழகா ஞாபகம் வச்சுட்டு ஃப்ரெண்டா இருக்காங்க இப்போ வரைக்கும்ங்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷம்.
3: 20 வருஷம் ஆகுதுங்க, 2006 நடந்த இன்சிடென்ட். ரொம்ப நன்றிங்க.
1: ஓகே, சுருக்கமா வந்து கலக்கிட்டு போயிட்டாரு அவரு. வணக்கம். வணக்கம்.
4: கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறமா. இரவு வணக்கம்மா.
1: இரவு வணக்கம் சார், சொல்லுங்க.
4: தொடர்ந்து வந்தாலும் எனக்கு லேட்டா வந்தாலும் வந்துட்டு வந்து எனக்கு 1994 ஒரு 32 வருஷத்துக்கு முன்ன ஒரு போன் வந்தது. அப்பதான் லேண்ட்லைன் போன், இந்த செல்ல கிடையாது. 96-95 தான் வந்தது, 94 நான் சொல்றது. சரி, நான் வந்து நீங்க கவிஞர் சுந்தரமூர்த்தியான எனக்கு போன்ல வந்தது. ஆமா சார், அப்படின்னா நான் எனக்கு வந்து நீங்க என்ன ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். யார் சார் உங்களுக்கு என் பேர் சொன்னதுன்னு? தண்டபாணின்னு ஒரு சார் இருக்காரு, வந்து அவர் சொன்னாரு அப்படின்னாரு அவர். சரிங்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் 2 நாள்ல வந்து May 1 வருது, நீங்க ஆல் இண்டியா ரேடியோட ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஜரீனா பேகவன் இருப்பாங்க, அவங்க போய் பாருங்க, கவிதை எடுத்துருப்பாங்க நேரடி ஒளிபரப்பு 1st அன்னைக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கவிதை எடுத்துட்டு அங்க போனேன்னா வந்து முதன் முதல் ஒளிபரப்பு வந்து அன்னைக்கு 94 வந்து May 1 நான் தான் இந்த தொழிலாளர் நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த கவிதை நான் தான் படிச்சு 500 ரூபாய் கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ரோக்ராம் இன்னைக்கு எவ்வளவு பண்ணிருந்திருக்கேன். நான் வந்து ஞானப்பிரகாஷ் சார் கிட்ட பிரைஸ் வாங்கின திடீர்னு வந்தது, கவிதை பிரைஸ் நேரடி பேட்டி
1: வந்தேன்.
4: மகிழ்ச்சியா இருந்ததுமா, எதிர்பார்க்காது நடந்தாலும் மகிழ்ச்சியா. நான் எதிர்பார்க்கல யாரும் சொல்ல, கடைசியில வந்து ஒரு ஆசிரியர் மூலமா எனக்கு கிடைச்சது. பணப்பாக்க சுகுமார்ன்ற வந்து ஆல் இண்டியா ரேடியோல ரொம்ப புகழ் பெற்றவர், வந்து பல வாய்ப்புகள்லாம் எனக்கு கொடுத்தாரு. வந்து காண்போம் கற்போம் கூட எனக்கு வாங்கி கொடுத்தாரு. வந்து ஒரு 7 நான் வந்து 10th தமிழ்நாடு லெவல்ல வந்து நான் டீச் பண்ணியிருந்தேன், காண்போம் கற்போம் சென்னை தொலைக்காட்சி. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி
4: நன்றி.
1: ஓகே, பாருங்க எவ்வளவு பேருக்கு எவ்வளவு விஷயங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர் அப்படிங்கிறது.

கிடைத்த உதவி, அதை வந்து அவங்க ஞாபகம் வச்சுட்டு இப்போவும் வந்து அவங்க எல்லோரும் வந்து நாங்கள் அவங்களோட நட்பு வட்டத்தில் இருக்கோம், இணைப்பில் இருக்கோம், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம், இந்த ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போவோம் அப்படின்ட்டுலாம் எல்லா நேயர்களும் சொல்ல சொல்ல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா. இதை கேட்குற நேயர்கள் மற்ற நேயர்களும் கண்டிப்பாக ஓஹோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த உறவுகளோடு நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து தொடர்பில் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்ட்டு அடுத்த தலைமுறைக்கெல்லாமும் நம்ம யோசிக்க வைக்கலாம். சரி, நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, பசங்க அப்படிங்கிற படத்துலேருந்து ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் இவங்களோட குரல்களில், தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தனோட இசையமைப்பில்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: நீ கோரினாய்.

0: 102.3 FM.
1: நிலையத்தில் நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: பூங்குழலி முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மிகவும் சூட்டிகைத்தனமாக பேசிக் கொண்டிருந்த அவள் தனக்கு தஞ்சாவூரில் உள்ள மாடமாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டுமென்ற வெகுகாலமாக ஆசை உண்டு, சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டு. சக்கரவர்த்தியின் உடல்நலம் சரியாக இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது, நான் பார்க்கலாமா என்று முதலமைச்சரிடம் கேட்கிறாள்.
1: அப்படியே தான் இருக்கிறது மகளே, அபிவிருத்தி ஒன்றும் இல்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு.
0: அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்மராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும்.
1: பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய் அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா?
0: இல்லை சுவாமி, அது மட்டுமில்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாயிருக்கிறதே என்று நானாகவே சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தமது சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து,
1: ஒருவாறு எனக்கு பொது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாயிருந்த போது பல்லக்கை எங்கேயோ இறக்கி இருக்கிறார்கள். அந்த சமயம் இவள் அத்தையை பல்லக்கில் இருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் பேரில் மரம் விழுந்து பிரக்ஞை இழந்து விட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்கள் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு சமீபத்திலேதான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய ஊகம் சரியாக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா?
2: சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்து சொன்னபடியேதான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன்.
1: நீ பார்த்தாயா? அது ஏன், இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல்லு.
2: நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து யாத்ரிகர் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருந்ததை பார்த்தேன். பிஞ்சிலே படுத்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையை சொல்லலாம், சற்று பொழுதுபோகும் என்று எண்ணினேன். இதற்குள் அதே மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனை சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி இவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில் இருள் கவிந்த இடத்தில் மூன்று பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக் கொண்டார்கள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இது ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள்.
1: அப்படியா, என்னை ஏமாற்றி விட்டார்கள். இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாயே. அந்த ரெண்டு பேரும் பிறகு என்ன செய்தார்கள்?
2: பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டேன்.
1: திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன?
2: அபச்சாரம் குருதேவரே, அபச்சாரம். அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்ல

0: காணபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாக இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயற்காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம், அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வி அடைந்தவன் தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்ததும் மிரண்டு ஓடிப்போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது.
1: அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அடித்து கொண்டு வந்து விட்டான் அல்லவா?
0: குருதேவரே, இந்த விஷயத்தில் தங்கள் ஊகம் சரியல்லவென்று தோன்றுகிறது. மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வந்திருக்க வேண்டும். தஞ்சையை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறியிருக்க வேண்டும்.
1: இருக்கலாம், இருக்கலாம். ஆனாலும் இதற்குள் அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. இரவெல்லாம் காற்றும் மழையுமாக இருந்ததல்லவா? சமீபத்திலேதான் எங்கேயாவது தான் இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம். மகளே, உன் பெயர் என்ன?
2: பூங்குழலி ஐயா.
1: ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாகவிடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாது. பூங்குழலி, உன் அத்தை எங்கே தங்கியிருப்பாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும். தெரிந்தால் சொல்லு, அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது.
2: பூங்குழலி சிறிது யோசித்து விட்டு, சுவாமி, என் அத்தை இப்போது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அவளை எதற்காக தாங்கள் பிடித்துக் கொண்டு வர செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம்.
1: பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது.
2: நானும் சொல்ல முடியாது.
1: இந்த பெண்ணுடன் பேசி சாத்தியப்படாது.
2: ஐயா, ஒரு நிபந்தனையை நிறைவேற்றுவதாயிருந்தால்.
1: ஆஹா, எனக்கு இந்த பெண் நிபந்தனை போடுகிறாளாம். அது என்ன?
2: என் அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதாயிருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன்.
1: திருமலை, திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது.
0: அதை இப்போதுதானா கண்டீர்கள் குருதேவரே? இவளை ஒன்றும் கேட்க வேண்டாம். இவள் அத்தை இருக்குமிடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தனமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அவனும் அவனது அன்னையும் தளிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர்கள். அங்கேதான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன்
2: என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுகிறவள் போல பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன் என்றாள்.
1: திருமலி, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை
2: என்றார் அனிருத்த பிரம்மராயர். என் அருகில் யாராவது வந்தால் கொன்றுவிடுவேன் என்று பூங்குழலி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கேதானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான்.
1: எதனால் சொல்லுகிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியம் ஆக வேண்டியிருக்க போகிறது?
0: குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா? நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரையோரும் அதாகதம் செய்துவிட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுரமிருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள்.
1: ஆம், ஆம், அவர்களை எல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் வாய் பேச முடியாதவளாக பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சாலையோடு போய்கிட்டு இருந்த பல்லக்க வழி மறைச்ச கொடூர செயலுக்கு வானதி அனிருத்தரிடம் விளக்கம் கேட்டதும், அதுக்கு அவர் சாமர்த்தியமாக குறுக்கு கேள்விகள் கேட்டு திசை திருப்பினதும் நினைவிருக்கும். ஆனால் இப்போ அவர் அனுப்பியிருந்த பல்லக்க

0: இருந்த மூதாட்டிக்கு பதிலாக ஒரு இளம்பெண் அரண்மனைக்குள்ளே வந்ததோடு இல்லாமல் தர்ம ஆவேசத்தோட சரமாரியா கேள்வி கணைகளை தொடுத்து திணற அடிக்கிறார். தப்பிக்க வேற வழி இல்லாமல் எப்படி குழையிறார் பாருங்க. மகளே, உன் பெயர் என்ன? பெயரை சொன்னதும், ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாக விடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாதுன்னு நைச்சியமாக பேசி இறங்கி வரார். நல்லது, அபிவிருத்திங்கிற தொடர் ஆராய்வோம். இதன் நேரடி பொருள் முன்னேற்றம், மேம்பாடு. விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். அபி என்கிற முன்னோட்டு மிகுதியாக, ஒன்றை நோக்கி, சிறப்பு, இப்படி பொருள் தர்ற விதத்தில் இணையும். ஆக அபிவிருத்தின்னா சிறப்பான முன்னேற்றம். கோட்டை வாசல்ல, கோட்டையின் உட்புறத்தில், அரண்மனைக்கு போகிற பாதையில் நிற்கிற காவலர்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் கடந்து ஆஸ்தான மண்டபத்தில் காலாந்தக கண்டரையும் தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பல்லக்கில் சொகுசாக வந்து இறங்கிட்ட இந்த பெண் சக்கரவர்த்தியை பார்ப்பதா என்கிற எரிச்சல் அனிருத்தருக்கு. உடல்நிலையிலேயே அபிவிருத்தி ஒன்றும் இல்லைன்னு கட்டுப்படுத்த பார்த்தார். அடுத்து அபச்சாரம் என்கிற சொல், முறை தவறின நடத்தையை குறிப்பது. பொதுவாக மரியாதை குறைவாக நடந்தாலும் பேசினாலும் இப்படி சொல்வது உண்டு. தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தால் அனிருத்தர் திருமலையப்பனை பார்த்து, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவளத்தை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? குற்றம் சாட்டினார் அல்லவா. அப்போ இந்த சொல்ல ரெண்டு தடவை சொல்லி அதை பணிவா மறுக்கிறான் ஆழ்வார்க்கடியான். அதாவது இந்த இடத்துல, குருதேவரே, அது அப்படி அன்றுன்னு மரியாதையாக தொடங்கி விளக்கம் தந்ததை கேட்டோம். இதுக்குள்ள அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. சமீபத்திலே தான் எங்கேயாவது இருக்கணும்னு அனிருத்தர் சொன்னார். சமீபம் என்கிற சொல் இடத்தையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். அனிருத்தர் இடத்தை பற்றி தான் பேசுகிறார். இது தெளிவாக இருக்குது. இந்த இரட்டுற மொழிதலுக்கு தீர்வு இருக்குது. அண்மை காலத்தையும் அணிமை இடத்தையும் குறிப்பன. சொற்பரப்பில் தான் எத்தனை அரிய செல்வங்கள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கக்கூடிய என் இனிய பொன் நிலாவே அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உல்லாசம் அப்படிங்கிற படத்துலேருந்து உன்னி கிருஷ்ணன், ஹரிணி இவங்களோட குரல்களில், பழனி பாரதியோட வரிகளில் கார்த்திக் ராஜாவோட இசையமைப்பில்.

சூரிய வம்சம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன் குரலில், ரவிசங்கரோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் இனிய பொன் நிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக பெரிய தம்பி அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில், தேவாவோட இசையமைப்பில்.

0: ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படத்துல இருந்த எஸ் என் சுரேந்தர், சித்ரா இவங்களோட குரல்கள்ல, சி வி ராஜேந்திரனோட வரிகள்ல, தேவாவோட இசையமைப்புல நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: நேசம் அப்படிங்கிற படத்துலேருந்து மனோ குழுவினரோட பாடின பாடல் அது. தேவாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: தூய்மையே மேன்மை,
2: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
4: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
5: Yes, who is it?
6: Don.
7: Don. 102.3 FM.
8: Don. Don.

மின்சார கனவு அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹரன், சாதனா சர்க்கம் குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என் இனிய பொன் நிலாவே அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக லவ் டுடே அப்படிங்கிற படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில், வைரமுத்துவோட வரிகளில், சி சிவாவோட இசையமைப்பில்.

காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்துலேருந்து பவதாரிணியோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் உங்களுக்கு எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படத்துலேருந்து, உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில், ரவிசங்கரோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பில்.

0: என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாம் நம்ம விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது வரைக்கும் கேட்டு ரசித்தோம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.

0: முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்போ இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:01 ஆயிட்டுருக்குங்க. விவித் பாரதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகள்லையும் நேயர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. முதல் பாடல் எந்த நேயரோட விருப்பமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருநீலக்குடி அப்படிங்கிற ஊர்லேருந்து நிஷா அப்படிங்கிற நேயரோட விருப்பமான பாடல் இது.

நிஷா அப்படிங்கிற நேரோட விருப்பமான பாடல். இது எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ராஜா அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா இசையமைச்சு எஸ் ஜானகியோட பாடின பாடல். இது புலமை பித்தனோட வரிகளில்

சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

பெங்களூர்லேருந்து கோபிநாத் அப்படிங்கிற நேயர் அவரோட விருப்பமான பாடல் தான் நாம் வந்து எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அடுத்தது கேட்க போகிறோம். ஜானி அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி சைலஜாவோட குரலில், கங்கையமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில்.

தேவமங்கலம், முருகன் பிரியா, ஸ்னேகா, சுகன்யா இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் கேட்டோம். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில், கங்கையமரன் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் படிக்காதவன் அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:15:35 ஆயிட்டுருக்குங்க. நாம் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேர்கள் வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் எந்த விருப்பம், எந்த நேயரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து அமீர் அப்படிங்கிற நேயரோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லினா, பாரத விலாஸ் அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜன், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு அவரும் பாடியிருக்காரு, பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, மலேசியா வாசுதேவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் இது, வாலியோட வரிகளில்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு.

கும்பகோணம் வட்டம் சணப்பாடு கிராமம் ராஜ் அப்படிங்கிற நேயரோட விருப்பமான பாடல் தான் நாம் அடுத்தது கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா சக்கரம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில் வாலியோட வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில்

நடராஜன் சாந்தி, இந்த நேயர்கள் வடபழனியிலேருந்து இவங்களோட விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் குரல்களில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில், கபிலனோட வரிகளில், மரியான் அப்படிங்கிற படத்துலேருந்து.

அலிவலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து வசந்த் அப்படிங்கிற நேயரோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க, கொக்கரக்கோ அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

மணிகண்டன் துபாயிலேருந்து. அந்த நேயரோட விருப்பமான பாடல் கிரீடம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து. சாதனா சர்க்கமோட குரலில் நா முத்துக்குமாரோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில்.

சிங்கப்பெருமாள் கோவில்லேருந்து சுதாகர் அப்படிங்கிற நேயரோட விருப்பமான பாடல், நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில், புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில்.

அள்ளி நகரம் மகாதேவன். இந்த நேயரோட விருப்பமான பாடல் பாட்ஷா படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில். இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜே சுதா உங்ககிட்டேன் சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். 11 மணிக்கு மனசு மயங்கக்கூடிய பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே பீட்டர் தயாராக இருக்காரு.

நேயர்கள் இதுவரை இணைந்தது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்களே, நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும், அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் சிலர் தூங்கச் செல்லலாம், அல்லது வேலை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டு

பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதோ கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்தது. உயிருள்ளவரை உஷா படத்திற்காக இந்த வைகைக்கரை காற்றை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன். கேட்கலாமா?

என்ன நேயர்களே, காற்றலையில் உங்கள் காதோரம் வந்து இசை தாளாட்டியதா? நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முள்ளும் மலரும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ வான வீதியில் இந்த வண்டி செல்கிறது, உங்கள் எண்ண ஓட்டத்தில் இந்த ராகமாய் இதோ செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் உங்கள் மீது மெல்ன்றாய் வீசட்டுமே. அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ தென்றல் அடுத்து உங்களை தாளாட்டு வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழு கொண்டாட்டமாய் இந்த இரவு வேளையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மன்மத லீலை படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ தலைவனும் தலைவியும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாம். எப்படி இப்படியாக

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து. வாழ்வில் நம் உறவுகள் எப்பொழுதும் நம் அருகில் இருக்க ஆசை, ஆனால் சில நேரங்களில் அது தொடர்கதையாகும் போது இன்பமும் துன்பமும், அப்படித்தானே? வாருங்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாமா?

உறவுகள் ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து. கே ஜி யேசுதாஸ் குரலில் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ இந்த பாடல் உறவின் மேன்மையை சொல்லுமா?

நேயர்கள் இணைந்திருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் எம்ஜி வல்லவன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ பூமேல வீசும் இந்த பூங்காற்று உங்கள் செவிகளிலும் வீசட்டுமே. எப்படி? இதோ இப்படி

என்ன நேயர்களே, அந்த பூங்காற்றின் சுவாசத்தை முகர்ந்தீர்களா, அல்லது நேசித்தீர்களா, அல்லது இசையோடு ரசித்தீர்களா? அடுத்து வரும் பாடல் ஒலித்து குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. சிதம்பரநாதன் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் தூறல் நின்று போச்சு. இதோ ஏரிக்கரையிலிருந்து இந்த பூங்காற்று வீசுகிறது உங்கள் உள்ளங்களில்.

0: சமல்லி.
1: நேர்களை, நேரம் இப்பொழுது 11:34. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.

இதற்கு முன்பதாக ஒலித்த அந்த பாடலின் படம் தூறல் நின்று போச்சு. அடுத்து இதோ அடுத்து வரும் பாடல் மூன்றாம் பிறை படத்திலிருந்து கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த தாலாட்டை மறக்கத்தான் முடியுமா, இல்லை கேட்காமல் இருக்கத்தான் முடியுமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டுக்கிற போஸ்ட்டுக்கு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை சுவாசிக்க நான் சில நிமிடங்கள் காத்திருக்கின்றேன். சிறு நேயர்களே, ஒரு பாடலை கேட்ட பிறகு பதிவிட்ட நேயர்களுடைய என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? சிறு நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். இது மூடுவணி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த பொன்னிலவின் இசையை கேட்கலாமா?

ஒவ்வொரு நேயர்களும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், பர்வதவர்த்தனை என்ற அன்புநேய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் ஒழித்த பாடல்களின் வரிசையை அழகாய் பதிவிட்டு பாராட்டுக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ரங்கராஜன் தியாகராய நகரிலிருந்து ஆரம்ப பாடல் அருமையான தேர்வு என சொல்லி தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அசத்தல் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கவுந்தம்பாடி சென்னியப்பன் அவர்களும் மனசு மயங்கும் பாடல்கள் சூப்பர் என நன்றி தெரிவித்திருக்கின்றார். அம்பத்தூர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும் ஒவ்வொரு பாடல் முதல் வரியை பதிவிட்டு நன்றி சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கும்பகோணம் வட்டம் கோவனூர் கே கார்த்திக் அவர்கள் பாடல்களில் நாங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாசவர்தன் அவர்கள் அமர்ந்து பேசிய ஆலமரத்தடி நான்கு வழி சாலையாய் மீன் பிடித்துவிட்ட குளம் மாடி வீடாய் உயர்ந்த யாருமற்று பயமூட்டும் மரங்களின் இலைகளிலிருந்து சலசலக்கும் சலசலப்பும் காணாமல் போனது. எத்தனையோ மாற்றங்களிலும் காலங்கள் உருண்டோடிய பின்பும் தனித்தனி பாதைகளில் நாம் பயணித்த பின்பும் அந்த காதல் நினைவு இப்போது சந்தித்தாலும் நம் விழிகளில் வந்து வந்துதான் போகச் செய்கிறது என்று சொல்லி கவிதை நடையாய் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதே போல எப்பொழுதும் வழக்கப்போல் மாதவரம் வீரராகவன் அவர்களும் மனசை நீ கொஞ்சம் மயங்கிவிடு, மகிழ்ச்சியுடன் பண்பலையில் கலந்துவிடு, மனதில் பாடல்கள் பதித்த பின் நித்திரையை மறந்துவிடு, வானில் உலவும் நிலவின் ஒளியில் வானொலியில் மிதந்து வரும் இன்னிசையை ரசித்துவிடு, இரவில் மயங்க வைக்கும் ராகங்களை இதயத்தில் நிலைக்கவிடு, இனிய தொகுப்பில் கலந்து மனதை இரண்டர கலந்துவிடு என்று சொல்லி மனசு மயங்கும் என்று கேட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வலங்கைமான் துரை என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், காட்டு பக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் இந்த அமைதியான இரவு நேரத்துக்கு பொருத்தமாக ஒவ்வொரு பாடல்கள் வழங்கும் மனசு நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார். ஏழுக்கிணர் அபுதாகிர் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும் இனிய இரவு வணக்கம் உறவுகள் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களும் அருமை என்று சொல்லி ஒரு பதாகையை பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அதே போல புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்களும் நிகழ்ச்சியின் நல்லுள்ளங்களுக்கு எனது இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க என சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது நிகழ்ச்சி சிறப்பு தான் என்று சொல்ல வேண்டும். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி அடுத்து வரும் பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இந்த பாடல் இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பிரியா.

யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி ஒழித்த அந்த பாடலை கேட்டும் அடுத்து வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் ஒழிக்கின்றது உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து பாடல் ஒழிக்கவிருக்கின்றது. கேஜிஎஸ்எஸ் பாடியுள்ள பாடல் மூ மேத்தா ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ நானும் இப்படி சொல்லத்தான் ஆசை. சரி, நீங்களே சொல்லுங்களேன். ஒவ்வொருவரும் இந்த பாடலை கேட்கும்போது

0: நேயர்களே, இதுவரை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

நேரம் 12:10. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆன் ஏர் செயல்வழியே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. தொடர்ந்து காற்றின் மொழியும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரும், 2 மணிக்கு தூங்காத விழிகளும், 3 மணிக்கு இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ முதலாவதாக காற்றின் மொழி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதான்.

அடிக்கும் நந்தவனம் என் பருவம் முழுதும் அவள் நெஞ்சிலே பொன்னுலகம் என் உலகம் என் பொழுதும் சுகமும் அவள் கையிலே இன்று முதல் அன்னமவள் என்னிடமே என் உறவும் ராணி அவள்

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பாறை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இணைந்திருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். அரண்மனை கிளி படத்திலிருந்தும் கந்தன் கருணை படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். ரோஷநகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ரோஷநாகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்

0: கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். நேரம் 5:05. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள கந்தசஷ்டி கவசம்.

அப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள்வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவேர். கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையாது.

சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவே.

வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகேள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும்.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக